நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும், முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இந்த குரலுக்கான விளக்கம், நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் பிரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க தமிழ் மொழியின் சிறப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி, வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, காலை 8:02 8:15 வரையிலும், 8:30 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவிலி புதுர்க்கி விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, பெண் எழுத்தாளர்கள், எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி பவானி. 2:15 காலத்தை வென்று காணுங்கள், 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில், உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி அந்துவான். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்தித்தே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் 1:00 வரையிலும், இரவு 7 மற்றும் 8:00 செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15, பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரை தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மகளிரும் வானொலியும், சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, உடன் உரையாடுபவர் நெடுங்காடு கா பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, படைப்பு ஆக

அஸ்வானி காரைக்கால் சென்னை அஞ்சல், 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல், அடையார் ஜே வெங்கடேஷ் நாதஸ்வரம், மயிலை எஸ் கஜேந்திரன் தவில். 10:02 கேட்டாலே இணைக்கும், 11:02 இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 12 மணிக்கு கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம், எழுதியவர் ஜி நாகதேவன், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, எம் சுந்தர் ஓதுவார் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினை தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், பெண் எழுத்தாளர்கள், எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர்ச்சி பவானி. 2:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இதே அலைவரிசையில் மாலை 5 மணி முதல் கேட்கலாம். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தென்றல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்பு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்பு. 7:30 உழவர் உலகம். கோடைக்காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், மாலை காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல், 12:40 இரவு, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

சேவை செய்திகள். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு குதிரை வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, மாலை 5 மணிக்கு பிச்சாண்டவர் வீதி உலா, 9 மணிக்கு தங்க கைலாய வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. கடலூர் வட்டம் பில்லாளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 78வது ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு தீமிதி உற்சவம், 20 சுவாமி வீதி உலா நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டம் திருநல்லூர் பெருமணம் திரு வெண்ணீற்றுமையம்மை உடனாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளல் மற்றும் காலை 9 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெறும்.

0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க தமிழ் மொழியின் சிறப்பு எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்த போதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றித்தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ்ச் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலிகுனி வேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாம்

0: தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீண்டமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:14:36. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம். சீர்காழி டாக்டர் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

நேரம் 6:15 54 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் நாகூரியம் அனிஃபா பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 15 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, எப்பா எப்பா கருத்தமுத்து நில்லுப்பா.
1: யாரு காத்தமுத்தா? இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா. வண்டி ஓரமா எடுத்துறான், வண்டி ஓரமா எடுத்துறான்.
0: என்னப்பா வண்டியில என்ன பெரிய மூட்டை கட்டி வச்சிருக்க?
1: ஆமா காத்தமுத்த, இயற்கை வேளாண் அங்க அடிக்க போயிட்டேன். மண்புழு உரம் ஒரு 50 கிலோ வாங்கிட்டு வரேன்பா.
0: மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து பயிருக்கு போடலான்னு இருக்க?
1: ஆமா, வண்டியில மூட்டை கட்டி வச்சிருக்கேன் பாருப்பா. அதுதான்பா.
0: சரிப்பா, என்ன பயிருக்கு போட போற?
1: 1/2 ஏக்கர் வெண்டை தக்காளி பயிரிட்டுக்கிறேன். சரி, அதுக்கு போடலான்னு தான் வாங்கிட்டு
0: வரேன்பா. காய்கறி பயிருக்கு வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழு உரத்தை போடலான்னு வாங்கிட்டு
1: வர. ஆமா ஆமா, கையில வர காசு இல்ல. பக்கத்து வீட்டுக்கார பழனிக்கிட்ட கடனா வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு
0: வரேன்பா. எப்பா 50 கிலோ அப்படின்னா 1 கிலோ வந்து 15 ரூபா 20 ரூபான்னு விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அப்படி பார்த்தா நீ 15 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட 750 ரூபா ஆச்சே.
1: ஆமா காத்தமுத்த.
0: எப்பா இந்த மண்புழு உரம் கிராமத்துல இருக்கோம் நாம, நாமளே தயார் பண்ண கூடாதா?
1: அதெல்லாம் மெனக்கெட்டு வேலைங்கிறாங்கப்பா. அதெல்லாம் நம்மளால முடியுமா? போனோமா காசு கொடுத்தமா வாங்கிட்டு வந்தோமா பயிருக்கு உரமா போட்டோமான்னு இருக்கணும்.
0: கருத்தமுத்து, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது ஒரு ஈஸியான வேலை தான்ப்பா.
1: அப்படியாங்கிற?
0: ஆமாப்பா, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் நம்மள சுத்தியே கிடைக்குது. அந்த மண்புழு தயாரிக்கிறதுக்கு அந்த மண்புழுக்கு தீவனம் பண்ணும் இல்லையா, அது எல்லாம் நம்ம பண்ண கழிவு, அப்புறம் நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய குப்பை, நம்ம தொழுவுறோம், அப்புறம் பச்சை மாட்டு சாணம், எல்லாமே நம்மகிட்ட இருக்குப்பா.
1: நம்ம கிட்ட இருக்கு எல்லா பொருளும்.
0: ஆமாப்பா, நம்ம தோட்டத்துல இருக்கிற அந்த பொருளை வச்சுக்கிட்டு நாம மண்புழு உரம் தயார் பண்ணலாம்.
1: ஆனா அத பத்தி ஒண்ணுமே தெரியாதுப்பா, எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: நான் சொல்றேன்ப்பா, நீ வா டீ கடையில உட்காந்து பேசுவோம்.
1: சரி
0: அண்ணா, ரெண்டு டீ போடுங்கண்ணா.
1: அண்ணா எனக்கு சுக்கு டீ.
2: தம்பிங்களா, இந்தாங்கப்பா டீ.
1: காத்தமுத்த இந்தாப்பா டீ குடிச்சிட்டு சொல்லுப்பா, நல்லா விவரமா சொல்லு.
0: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. பொதுவா இந்த மண் புழு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது இந்த பூமிக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்?
1: எனக்கு எப்படிப்பா தெரியும்?
0: 12 கோடி வருஷம் ஆயிடுச்சுப்பா இந்த மண்புழு இந்த பூமிக்கு வந்து.
1: என்னப்பா இது?
0: ஆமாப்பா, மனுஷன்லாம் தோன்றதுக்கு முன்னாடியில இருந்து இந்த மண்புழு இந்த உலகத்துல இருக்குப்பா.
1: சரி, யாருக்குமே தெரியாதுங்கிறான, உனக்கு எப்படி தெரியும்?
0: எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான்ப்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, பயிர்களை தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் மண்ணுல இருக்கும் இல்லையா, அதுங்களுக்கும் ஒரு எதிரியா இந்த மண்புழுக்கள்.
1: பரவாயில்ல, இந்த வேலை கூட செய்யுதா?
0: ஆமாப்பா, அதனால இந்த மண்புழுக்களை நாம உற்றக்கூடாது, பயன்படுத்தணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்ப கிராமத்துல இருக்க நாம இந்த மண்புழுக்களை வளர்த்து மண்புழு உரம் தயார்

0: கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த மண்புழுக்களையும் மற்ற விவசாயிகளுக்கு நாம விற்பனை பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம்ப்பா.
1: அப்படியா, மண்புழுக்களை போய் விலை கொடுத்து வாங்குவாங்க?
0: ஆமாப்பா, ஒரு கிலோ கிட்டத்தட்ட 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க.
1: அடேப்பா,
0: நாம ஒரு தடவை மண்புழு அந்த பெட்ட போட்டு மண்புழு உரத்தை தயார் பண்ணி அதுல இருந்து மண்புழுவை நம்ம உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அது 2 கிலோ 3 கிலோ தேரும். அதுல இருந்தே நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேல காசு இருக்குப்பா.
1: பரவாயில்லையா,
0: இவ்வளவு விஷயம் இருக்குப்பா.
1: ஆமா காத்தபுத்த, இந்த மண்புழு உரம் தயாரிக்கலாம்னு சொன்னா அத வந்து நாளைக்கு சொல்லு பண்ணியா. ஆனா மண்புழுவே உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யலாம்னு சொன்ன பாரு, அத பத்தி சொல்லு பண்ணிக்க.
0: கருத்துமுத்து, நீ ஈஸியா லாபம் அடையலாம்னு பாக்குற. ஆமாப்பா, சரி. இந்த உலகத்துல மண்புழு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை வகை இருக்கும்?
1: காத்துமுத்த, அது 1000 கணக்குல இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பேன்.
0: பரவாயில்லையே, கிட்டத்தட்ட 3000 வகை இருக்குப்பா.
1: 3000ஆ?
0: ஆமாப்பா, நம்ம இந்தியாவில 384 வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 6 வகையான மண்புழுக்கள் நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு உகந்தவையா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சிவப்பு ஊர்ந்தி அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மண்புழு. இது போக ஆப்பிரிக்க வகை ஒன்னு இருக்குது. இத நம்ம பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்பிரிக்க மண்புழு அப்படின்னு நம்ம சொல்றோம், அது பெருசா இருக்கும் பாக்கிறதுக்கு. அப்புறம் ஆசிய வகை அப்படின்னு ஒன்னு இருக்குது, அதுதான் நம்ம பகுதியில் நம்ம மண்ணை வெட்டினோம்னா எடுக்கிறது கொஞ்சம் வெள்ளை கலரா இருக்கும்.
1: வெள்ளையா இருக்கும்.
0: நான் சொன்ன சிவப்பு ஊர்ந்தி அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அந்த ஆப்பிரிக்க வகையும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப இந்த 3 தான்ப்பா அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க.
1: கோணி பை தைக்கிற ஊசி மாதிரி அந்த சைஸ்ல இருக்கும்.
0: ஆமாப்பா, அதை விட இந்த ஆப்பிரிக்க வகையெல்லாம் நல்ல பெருசாவே இருக்கும், எண்ணிக்கையும் அதிகமா அது இனப்பெருக்கம் செய்யும். அதனாலதான் நம்ம இந்த ஆப்பிரிக்க வகைகளை நம்ம வளர்க்கறது நமக்கு நல்ல லாபம் தரும் அப்படின்னு சொல்றாங்க.
1: மண்புழு வளர்க்கறதுல 6 ரகம் சொன்ன, அதுல 3 ரகம் நம்ம பகுதியில வளர்க்கலாம்னு, அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லப்பா.
0: சரிப்பா சரிப்பா, சொல்றேன்ப்பா. பொதுவா மண்புழுவை குழி முறையில வளர்க்கணும் அப்படின்னா நம்ம தோட்டத்துல அப்புறம் மாட்டு கொட்டகை ஓரத்துல 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் 1 மீட்டர் உயரம் கொண்ட குழிகளை நம்ம தோண்டிக்கணும். சரியா? இந்த குழிகள்ல நிழல்ல காஞ்ச ஒரு 50 கிலோ மாட்டு சாணம், இத நல்லா பொடியாக்கி அதை போட்டுக்கணும். அப்புறம் இந்த குழிகள்ல நல்லா வளர்ச்சி அடைந்த 100 லிருந்து 150, நான் என்னன்னு சொன்ன ஆசிய வகை, அப்புறம் ஆப்பிரிக்க வகை, அப்புறம் இன்னொரு ரகம் என்ன சொன்ன சிவப்பு ஊர்ந்தி, இந்த 3 வகை மண்புழுக்களை தனித்தனியா விட்டு வளர்க்கணும்பா. இதன் மேல வைக்கல போட்டு தினமும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஈரப்பதம் எப்போதும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நல்லா வளர்ச்சி அடைந்த மண்புழுக்கள் இனச்சேர்க்கையில ஈடுபட்டு ஒரு சில நாட்கள்ல, அதாவது 3 முதல் 4 கூடுகளை கொக்கூன்னு நம்ம சொல்லணும் இல்லையா,
1: ஆமா,
0: அப்படி முட்டைகளை இடும்பா. ஒவ்வொரு முட்டை கூட்டுல இருந்தும் அடகாக்கும் பருவம் முடிஞ்ச உடனே குறைஞ்சது 3 லிருந்து 5 வரையிலான இளம் மண்புழுக்கள் உருவாகும்.
1: காத்துமுத்த, கோழிதான் அடகாக்கும், மண்புழு கூடமா அடகாக்கும்?
0: ஆமாப்பா, மண்புழுவும் அடகாக்கும். அந்த பருவம் முடிஞ்ச உடனே 3 லிருந்து 5 வரையிலான இளம் மண்புழுக்கள் உருவாகும்.
1: ஓஹோ,
0: புரிஞ்சுதா?
1: அதிசயமா தான் பாருங்க.
0: ஆமாப்பா, யூட்டிரல்லஸ் யூஜினேயே, அப்புறம் எய்சினியா பெய்டிட்டா, இது போன்ற மண்புழுக்களின் முட்டை கூட்டிலிருந்து 5 லிருந்து 9 இளம் புழுக்கள் வரைக்கும் உருவாகும்பா. 40 முதல் 50 நாள்ல இதனுடைய மடங்கு 3 லிருந்து 5 மடங்கு உயர்ந்துடும். ஒவ்வொரு இளம் மண்புழுவும் 30 லிருந்து 40 நாள் இடைவெளியில மீண்டும் இனவரத்துக்கு தயாராயிடும். குளிர்ச்சியான காலங்கள்ல, ஏன்னா இந்த மண்புழு வந்து எப்போதும் குளிர்ச்சியான இடத்துலதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது எண்ணிக்கைய பார்த்தோம்னா 10 மடங்கு வரை அதிகமா நமக்கு கிடைக்கும்பா. பாரு, நாம வந்து 100 லிருந்து 150 தான் விட்டோம்,
1: ஆமா,
0: அது கிட்டத்தட்ட 1000 லிருந்து 1500 வரைக்கும் பெரியடும்பா. இந்த மண்புழுக்களை நம்ம விற்பனை செஞ்சோம்னா
1: நல்ல லாபம் தான்.
0: ஆமாப்பா, கருத்தமுத்த, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குழிமுறை வளர்ப்பா இருக்கட்டும் அல்லது பெட்டி அல்லது தொட்டி, எதுல

0: வளர்த்தாலும் நாம வளர்க்கிற இடத்துல வந்து நம்ம தண்ணி தெளிச்சு அதை கூலா வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட குளிர்ந்த இடம் பக்கத்துல எங்கேயா இருந்ததுன்னா இந்த மண்புழுக்கள் இரவு நேரத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு ஓடிவிடும். நாம வளர்க்கிற இடம் தான் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும். பக்கத்துல சுற்று வட்டார இடம் கொஞ்சம் வெப்பத்தோட இருந்தாதான் இந்த மண்புழு அங்க போகாது, தொட்டிலே இருக்கும்.
1: சரி சரி சரி,
0: புரியுதா?
1: புரியுது.
0: இத முக்கியமா கவனத்துல வச்சுக்க. மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி, இத நாளைக்கு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
1: சரி காத்தமுத்த, மண்புழு எப்படி வளர்க்கணும்னு தெளிவா சொன்னப்பா, நானும் இந்த முயற்சியில இறங்கி மண்புழு நான் வளர்க்கறேன். ஏதாவது சந்தேகம் தான் உனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன்பா.
0: சரி கத்தமுத்த, இப்ப நான் கவுண்டுமா?
1: சரி கத்தமுத்த, பாத்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதை தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிரோல், ருத்ரா கிரண், இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15

0: 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள்.
3: வழக்கமான விவசாயத்தில் மண் ஒரு தாவரத்தின் வேர்களை ஆதரிக்கிறது. அது நிமிர்ந்து நிற்க உதவுகிறது மற்றும் அது வளர தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் விஷயத்தில் தாவரங்கள் சரளை அல்லது தேங்காய் நார் போன்ற பொருட்களில் வளர்க்கப்படுகின்றன. இதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கரைசல்களை பயன்படுத்தி பல்வேறு வழிகளில் வேர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஹைட்ரோபோனிக்ஸில் தாவரங்களை வளர்ப்பதற்கான சில பொதுவான முறைகள் அறியப்பட்டுள்ளன. முதலாவதான அமைப்பு சொட்டு நீர் அமைப்பு. சொட்டு நீர் அமைப்பில் தாவரத்தின் வேர்களை ஈரப்பதமாக வைத்திருக்க ஊட்டச்சத்து கரைசல் சொட்டு சொட்டாக விடப்படுகிறது. வெள்ளம் மற்றும் வடிகால் அமைப்பு. வெள்ளம் மற்றும் வடிகால் அமைப்பில் தாவரத்தின் வேர்களில் அவ்வப்போது ஊட்டச்சத்து நிறைந்த கரைசல் விடப்படுகிறது. ஊட்டச்சத்து திரைப்பட நுட்பம் அதாவது நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக், இதை NFT என்றும் சொல்லுகிறார்கள். இந்த அமைப்பில் மிகவும் ஆழமற்ற குழாய் வழியாக ஊட்டச்சத்து கரைசல் தொடர்ந்து கீழ்நோக்கி பாய்கிறது. தாவரங்களின் வெற்று வேர்கள் தண்ணீருடன் தொடர்பு கொண்டு அதிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. இதில் நீர் ஆதார அமைப்பு ஒரு முக்கியமான பங்காற்றுகின்றது. இந்த அமைப்பில் தாவரங்களின் வேர்கள் ஒரு கூடையில் தொங்கவிடப்பட்டு நேரடியாக ஊட்டச்சத்து கரைசலில் தொங்கும். வேர்கள் எல்லா நேரங்களிலும் அதாவது 24/7 நீரில் மூழ்கியிருக்கும். தாவரங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், ஊட்டச்சத்து கரைசல் வழியாக உருவாக்கப்படும் காற்று குமிழிகள் அல்லது தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனிலிருந்து வழங்கப்படுகிறது. ஏரோபோனிக்ஸ் என்ற இன்னொரு முறையில் பெயருக்கேற்றவாறு காற்றில் தொங்கும் தாவரங்களின் வேர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் மிக்சர் அல்லது ஸ்பிரிங்க்ளர்களை பயன்படுத்தி வழக்கமான இடைவெளியில் புகை போல வழங்கப்படுகின்றன. காற்றில் தொங்க விடுவது வளரும் தாவரங்களுக்கு அதிகபட்ச ஆக்சிஜனை வழங்குகிறது. திரி அமைப்பு இன்னொரு முக்கியமான உரமைப்பாகும். திரி அமைப்பில் நீர்த்தேக்கத்திலிருந்து அதாவது நீர் தொட்டியிலிருந்து ஊட்டச்சத்து கரைசல் தந்துகி செயல்பாட்டின் செயல்முறையை பயன்படுத்தி தாவரங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது இதில் ஒரு கடல் பாசி போல திரியின் மூலம் தாவரங்கள் தண்ணீரை உறிஞ்சுகின்றன. ஹைட்ரோபோனிக்ஸ் அமைப்புகளின் சில நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஹைட்ரோபோனிக்ஸ் தோட்டக்கலை மூலம் தாவரங்களின் வளர்ச்சி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை எங்கும் வளர்க்கலாம். இந்த நுட்பத்திற்கு பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் அல்லது பிற ரசாயனங்கள் தேவையில்லை. ஏனெனில் மண்ணால் பரவும் நோய்கள் அல்லது பூச்சிகளால் சேதம் ஏற்பட வாய்ப்பில்லை. கண்காணிக்கப்பட்ட சூழல் பருவநிலை மாறுவதை பொருட்படுத்தாமல் கட்டுப்பாட்டை வழங்குகிறது. இதனால் பயிர்கள் ஆண்டு முழுவதும் பயிரிடப்படுகின்றன. ஊட்டச்சத்து சமநிலையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெறுவது எளிது. இரட்டிப்பு மகசூலும் கிடைக்கிறது. இதன் விளைவாக அதே அளவு இடத்திலிருந்து உற்பத்தி அதிகரிக்கிறது. மேம்பட்ட தாவர ஆரோக்கியம் மற்றும் மேம்பட்ட ஊட்டச்சத்து மதிப்பு கிடைக்கிறது. அறுவடை

0: மிக எளிமையான ஒரு செயல்பாடாக இந்த விவசாய முறையில் அமைகிறது. சரியான அறிவு மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஹைட்ரோபோனிக்ஸ் நடைமுறை மிக குறுகிய காலத்தில் சிறந்த பலனை தந்துள்ளது. இது வணிக விவசாயிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும். எனவே எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் அனைத்து வரம்புகளையும் கருத்தில் கொண்டு ஹைட்ரோபோனிக்ஸ் முறை நிச்சயமாக விவசாயத்தின் எதிர்காலம் என்று கூறலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் அரசுமுறை பயணமாக கோவா, கர்நாடகா மற்றும் கேரளம் செல்கிறார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 51வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், தற்போதைய சூழலில் மின்சார செலவுகளை குறைக்க வேண்டும் என்றும் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள திரையில் மதிப்பிடும் முறையானது அதிக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முற்போக்கான கருவி என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் நாடுகள் இரட்டை நிலைப்பாடுடன் இருக்கக்கூடாது என்றும், பயங்கரவாதத்தை ஒடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நேற்று நடைபெற்ற தேர்திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற வரும் 20 வயது உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை நிபம் 100 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார். பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இத்தாலியின் சின்னர் அர்ஜென்டினாவின் ஜுவான் மானுவேல் செருண்டுலோவிடம் தோல்வியடைந்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருப்பத்தூர், கரூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், பிற தமிழக பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: முன்பு கூறியது போல் முதலில் கூட்டத்தை நான் தைரியமாக எதிர்த்து நின்றது, பின்னால் மாறு வேடத்துடன் நான் தப்பியது ஆகிய இரண்டிலும் நான் செய்ததே சரி என்று யாரால் நிச்சயமாக சொல்ல முடியும்? நடந்து போய்விட்ட சம்பவங்களை குறித்து அவை சரியா தப்பா என்ற ஆராய்ச்சியில் இப்பொழுது இறங்குவது வீண் வேலை. அவைகளை புரிந்து கொள்ளுவதும் சாத்தியமானால் அவைகளிலிருந்து அனுபவம் பெறுவதும் பயனுள்ளதே. குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட ஒருவர் இவ்வாறுதான் நடந்து கொள்ளுவார் என்று நிச்சயமாக சொல்வது கஷ்டம். அதோடு ஒருவருடைய வெளிப்படையான காரியங்களிலிருந்து அவருடைய குணத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டு அறிந்துவிட முடியாது என்பதையும் நாம் காணலாம். ஏனெனில் அவருடைய குணத்தை கண்டு அறிந்துவிட அவருடைய வெளிப்படையான காரியங்கள் மாத்திரம் போதுமான ஆதாரங்கள் ஆகிவிடா. அது எப்படியாவது இருக்கட்டும், தப்பிப்போய் விடுவதற்கு செய்த ஏற்பாடுகளில் என் காயங்களை மறந்துவிட்டேன். சூப்பரிண்டென்டென்டின் யோசனைப்படி இந்திய கான்ஸ்டபிளின் உடையை போட்டுக்கொண்டேன். ஒரு சட்டி மீது மதராசி அங்கவஸ்திரத்தை சுற்றி கவசமாக தலையில் வைத்து கொண்டேன். என்னுடன் இரண்டு துப்பறியும் போலீசார் வந்தனர். அவர்களில் ஒருவர் இந்திய வர்த்தகர் வேஷம் போட்டுக்கொண்டார். இந்தியரை போல் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் தம் முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டார். மற்றொருவர் என்ன வேடம் போட்டுக்கொண்டார் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு குறுக்கு சந்தின் வழியாக பக்கத்து கடைக்குள் புகுந்தோம். அங்கே அடுக்கி கிடந்த சாக்கு கட்டுகளின் ஊடே சென்று அக்கடையின் வாசலை அடைந்தோம். அங்கிருந்து கூட்டத்திற்குள் புகுந்து தெருக்கோடிக்கு போனோம். அங்கே ஒரு வண்டி எங்களுக்கென்று தயாராக வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தோம். எனக்கு அடைக்கலம் தருவதாக அலெக்சாண்டர் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னதும் அதே போலீஸ் ஸ்டேஷன்தான். அவருக்கும் துப்பறியும் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறினேன். இவ்வாறு நான் தப்பி வந்து கொண்டிருந்த சமயத்தில் அலெக்சாண்டர் புளிப்பு ஆப்பிள் மரத்தில் கிழட்டு காந்தியை தூக்கில் போடு என்று பாட்டு பாடி அவர்களுக்கு சுவாரஸ்யம் அளித்து கொண்டிருந்தார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட்டேன் என்பது தெரிந்ததும் அவர் இப்படி ஒரு செய்தியை கூட்டத்தினருக்கும் வெளியிட்டார். சரி, நீங்கள் தேடும் ஆசாமி பக்கத்து கடை வழியாக தப்பி போய்விட்டார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இதை கேட்டு சிலர் கோபம் அடைந்தனர். மற்றவர்களோ சிரித்தனர். இக்கதையை சிலர் நம்பவே மறுத்துவிட்டனர். சூப்பரிண்டென்டென்ட்டு, நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் பிரதிநிதியாக ஒருவரை அல்லது இருவரை நியமியுங்கள். அவர்களை வீட்டுக்குள் அழைத்து போக நான் தயார். அவர்கள் காந்தியை அங்கே கண்டுபிடித்து விட்டால் அவரை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் கலைந்து போய்விட வேண்டும். ருஸ்தம்ஜியின் வீட்டை நாசப்படுத்த வேண்டும் என்பதோ காந்திஜியின் மனைவியையும் குழந்தைகளையும் துன்புறுத்த வேண்டும் என்பதோ உங்கள் நோக்கம் அல்ல என்று நம்புகிறேன் என்று கூறினார். வீட்டை சோதிக்க கூட்டத்தினர் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். ஏமாற்ற செய்தியுடன் அவர்கள் சீக்கிரமே திரும்பிவிட்டனர். கடைசியாக கூட்டமும் கலைந்தது. அவர்களில் பெரும்பாலானவர் சூப்பரிண்டென்டென்ட்டு சாமர்த்தியமாக நிலைமையை சமாளித்திருப்பதை பாராட்டினர். மற்றும் சிலரோ ஆத்திரத்தினால் குமுறிக்கொண்டே போனார்கள். காலஞ்சென்ற சாம்பர்லேன் அப்பொழுது குடியேற்ற நாடுகளின் மந்திரியாக இருந்தார். என்னை தாக்கியவர்களை கைது செய்து வழக்கு தொடருமாறு நேட்டால் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு அவர் தந்தி கொடுத்தார். எஸ்கோம்பு என்னை கூப்பிட்டு அனுப்பினார். எனக்கு ஏற்பட்ட காயங்களுக்காக வருத்தம் தெரிவித்து கொண்டார். அவர் கூறும்போது, உங்கள் உடம்புக்கு மிக சொற்ப தீங்கு இழைக்கப்படினும் அதற்காக நான் வருந்தாமல் இருக்க முடியாது. இதை நீங்கள் நம்புங்கள். என்ன

0: இருந்தாலும் சரி என்று லேப்டனுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் என் யோசனையை நீங்கள் கொஞ்சம் கவனித்திருப்பீர்களாயின் இந்த துக்ககரமான சம்பவங்கள் நிகழ்ந்தோ இரா என்பது நிச்சயம். உங்களை தாக்கியவர்களை நீங்கள் அடையாளம் காட்டினால் அவர்களை கைது செய்து வழக்கு தொடர நான் தயாராக இருக்கிறேன். நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றே சேம்பர்லேனும் விரும்புகிறார். அதற்கு நான் இப்படி பதில் சொன்னேன், அதாவது யார் மீதும் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. அவர்களில் இரண்டொருவரை நான் அடையாளம் கண்டுபிடிப்பதும் சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தண்டனை அடையும்படி செய்வதால் என்ன பயன்? மேலும் அடித்தவர்களை குற்றஞ்செய்தவர்கள் என்று நான் கருதவில்லை. நேட்டாள் வெள்ளையரை குறித்து இந்தியாவில் இல்லாதது பொல்லாததையெல்லாம் நான் கூறி அவர்களை அவமானப்படுத்தி விட்டதாக அவர்கள் எண்ணும்படி செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு கூறப்பட்டதை அவர்கள் நம்பினார்கள் என்றால் அவர்கள் ஆத்திரம் அடைந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. குற்றம் தலைவர்களுடையது. நான் இப்படி கூறுவதை நீங்கள் அனுமதிப்பதாக இருந்தால் உங்களையும் தான் இதற்கெல்லாம் குற்றம் சொல்ல வேண்டும். மக்களை சரியான வழியில் நீங்கள் நடத்தி சென்றிருக்கலாம். ஆனால் ராய்டரின் செய்தியை நீங்களும் நம்பிவிட்டீர்கள். இல்லாததையெல்லாம் நான் கூறியிருப்பேன் என்று நீங்களும் எண்ணிக்கொண்டீர்கள். யார் மீதும் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. உண்மை தெரிந்ததும் தாங்கள் நடந்து கொண்டு விட்டதற்கு அவர்களே வருந்துவார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். நீங்கள் கூறியதை தயவு செய்து எழுத்து மூலம் கொடுக்கிறீர்களா என்று எஸ்கோம்பு கேட்டார். அவர் இப்படி கூறினார், ஏனெனில் அப்படியே நான் சேம்பர்லேனுக்கு தந்தி மூலம் அறிவித்துவிட வேண்டியிருக்கிறது. அவசரத்தில் நீங்கள் எதையும் எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. திட்டமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் விரும்பினால் லேப்டனையும் மற்ற நண்பர்களையும் கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒன்றை மாத்திரம் உங்களிடம் ஒப்புக்கொண்டு விடுகிறேன். உங்களை தாக்கியவர்கள் மீது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரும் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்களாயின் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அதிக அளவு எனக்கு உதவி செய்தவர்கள் ஆவீர்கள்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி, டெல் அவிவ் நகரங்களுக்கு

0: இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்ல விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30

0: மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. FM பிரைன் புதுவை 102.8 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்று சர்க்கரை நோயில் அக்யூட் காம்ப்ளிகேஷன் மற்றும் கிரானிக் காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையுடைய பாதிப்புகளை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப அக்யூட் காம்ப்ளிகேஷன் சொல்றோம், சர்க்கரை நோய்காரங்களை முக்கியமா என்ன, அன்கண்ட்ரோல் பிளட் சுகர், ரொம்ப அதிகமா ரத்த சர்க்கரை அளவு போச்சுன்னா அதுல வந்து டிகேஏ டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அது ரொம்ப முக்கியமா வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் போடுறவங்களுக்கு வரக்கூடியது. அது இல்லாம வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன, ஹைப்பராசமல் ஹைப்பர்கிளைசிமிக் ஸ்டேட் சொல்லக்கூடிய திடீர்னு உங்களுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் போன்ற ப்ராப்ளங்கள் வரலாம். பிளட் சுகர் வேல்யூ வந்து எப்ப வந்து 300-350 போகும் பொழுது, அது இல்லாம சிறுநீர் தொற்று மற்றும் கால்கள் புண்டு வரலாம். ரெண்டாவது முக்கியமா பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வயதானவங்களுக்கு வந்து அவங்க உணவு சரியாக எடுக்க முடியாத பொழுது அந்த மாத்திரை எடுத்துருவாங்க, இன்சுலின் போட்டுருவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான அக்யூட் காம்ப்ளிகேஷன் ஹைப்போகிளைசிமியா, அதாவது லோ சுகர் சொல்றது. இப்ப வந்து நிறைய பேருக்கு லோ சுகர் வர்றதை நினைச்சே வந்து மாத்திரை எடுக்காம விட்டுருவாங்க. லோ சுகர் ஒரு ப்ராப்ளம், அப்ப நம்ம வந்து மருத்துவரை அணுகணும், எதன் காரணமாக லோ சுகர் வந்திருக்கு, அப்ப இன்சுலின் அளவு குறைக்கணும், அதிகமான வாய்ப்பு இருக்கு. சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரது வாய்ப்பின் காரணமாக ரத்த கசிவின் மூலமாகவோ ரத்த அடைப்பு மூலமாகவோ ஏற்படலாம். அப்புறம் சக்கரை நோய் உள்ளவர்கள் வந்து அதிகமான இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அதாவது ரத்த குழாய் அடைப்பு, இதய ரத்த குழாய் அடைப்பு வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கொரோனா டிசீஸ் வரலாம். பிறகு சிறுநீரக பாதிப்பு மிக ஆயிற்று. நான் வந்து எப்ப வந்து ரெட்டினோ சொன்னோ அதே மாதிரி ரெட்டினோபதியை போல, டயபெட்டிக் ரெட்டினோபதியை போல டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் என்பது மிக அதிக பாதிப்பை நமது மனித குலத்துக்கு ஏற்படுத்துகின்றது. அதனுடைய தீவிரத்தன்மையை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இதனால நிறைய தொலைக்காட்சி மற்றும் வானொலி போன்ற ஊடகங்கள்ல இதை பத்தி நம்ம வந்து அடிக்க நம்ம பேசிட்டே இருக்கோம். டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அதை எப்படி தவிர்க்கலாம், வந்து நம்ம வந்து யூரினரி ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ அதாவது சிறுநீரகத்தை எடுத்து ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ இல்ல புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ இந்த போன்ற பரிசோதனைகளை செஞ்சு ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ கூடுதலா இருக்குதுன்னா அதுக்குரிய மருந்துகளை நம்ம எடுத்துட்டு சக்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுனால தான் நம்ம வந்து இது பண்ணி. அடுத்து மிக முக்கியமானது வந்து பாத இழப்பு. ஏன்னா உணர்ச்சிகள் டயபெட்டிக் நியூரோபதி நரம்புகளை பாதிப்படைறதுனால நமக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் போயிருது. அந்த உணர்ச்சி இல்லாதனால நம்ம சக்கர நோயாளிகளுக்கு அறிவுறுத்தப்படுறது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து வெறும் கால வீட்டுக்குள்ளேயோ வெளியோ நடக்காதீங்க. முக்கியமா இந்த வெயில் அதிகமான காலத்துல வந்து பேர் ஃபுட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பாத நரம்புகள் பாதிப்படைவதன் காரணமாக உணர்ச்சிகள் இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய கூறிய கற்களோ இல்ல ஒரு ஆணி போன்ற குத்துவதன் காரணமாக உங்களே அறியாமல் உங்களுக்கு சீல் பிடித்து அந்த வேகமாக புறையோடி பாத இழப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. சோ டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக் முன்னால வரக்கூடிய கிட்னி டிசீஸ் அண்ட் பெரிஃபரல் அதாவது டயபெட்டிக் நியூரோபதினால காதங்கள்ல ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறது, உணர்ச்சிகள் இல்லாம வந்து ட்ரோபிக் அல்சர் போன்ற பிரச்சனைகள் வந்து பாத இழப்புக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, நம்ம சக்கர நோயை பத்திய விழிப்புணர்வு இருக்கிறது, சக்கரை நோயை பத்தி எவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது, சக்கரை நோய் நண்பன் அதாவது பிரதர்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்டென்ஷன் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது போன்ற காரணிகளை நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த தவிர்க்கப்படக்கூடிய இல்ல இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நம்ம நல்ல முறையில நம்ம வாழ்க்கையை வழி நடத்தலாம். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30, 40 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் என்ன, நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம், இந்த எஃபி க்வெஸ்சன் மூலமா தான். ஸோ உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வருட ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போர் தினத்தின் மைய பொருள் என்ன? அதாவது ஒவ்வொரு வருடமுமே இந்த ஐக்கிய நாடுகள் அமைதி காப்போர் தினம் வந்து ஒரு மைய பொருளை வச்சுதான் வந்து அந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. சோ இந்த வருடம் அதாவது 2026 ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போர் தினத்தின் கருப்பொருள் என்ன, இதுதான் நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில உங்களோட பதில நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சி போஸ்டர் இருக்கும். சோ இந்த போஸ்டர் கீழே உங்களோட ஆன்சரை நீங்க தெரிவிக்கலாம். சோ வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து பாடலை தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நிகழ்ச்சியோட நிறைவா யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில வந்து கேட்கப்பட்ட கேள்வியை மறுபடியும் உங்களுக்காக ரிப்பீட் பண்றோம். இந்த வருடம் ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தெரிவிக்கணும், இல்ல எனக்கு தெரியாதுங்க நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறீங்கன்னா, வேலை வாய்ப்பு செய்தி தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 3, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் 1, ஆபீஸ் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 7 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ. விண்ணப்பிக்கும் முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல, தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே வந்து நடக்க போகுது. விண்ணப்ப கட்டணமாக 200 ரூபாய் செலுத்தணும். விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன அப்படின்னு இன்னைக்குதான் கடைசி நாள். சோ இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. நம்ம மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா nielit.gov.in என்ற இணையதள முகவரியை நம்ம அணுகலாம். சோ வெப்சைட் அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன், இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. nielit.gov.in என்ற இணையதள முகவரியை நீங்க அணுகலாம். சோ நிகழ்ச்சிக்கான கேள்வியை உங்களுக்காக மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இந்த வருட ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? சோ இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் எங்க கூட நிகழ்ச்சியில வந்து நீங்க உங்களோட பதில வந்து எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நிகழ்ச்சியில பாடல் அரண்மனை 4 படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:40 வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டு கூடவே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கான கேள்வியை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த வருட ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? சோ இதுதான் வந்து கேள்வி. இப்போ உங்களுக்காக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம் அறிவித்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுது. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி நாள் 31 July 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களின் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். FM Rainbow 102.8 வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில பாடல் வந்துகிட்டே இருக்கு. மகாராஜா படத்திலிருந்து.

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கேன்.
0: ஒரு நாள் இருக்குடா, நிரந்தரமா வீட்டிலே இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

எஃப்எம் பிரெயின் போ 102.8 வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தெரிஞ்சுக்க போகிறோம். தேசிய உரம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, டிப்ளமோ, வயது 30/4/2026 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவை. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/6/2026. மேலும் விவரங்களுக்கு ARERS.NFL.CO.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். வெப்சைட் அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ARERS.NFL.CO.IN

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இந்த வருடம் ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? ஸோ வந்து ஃபாஸ்டா இது வரைக்கும் ஆன்சர் பண்ணாதவங்களாம் சீக்கிரமா ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய சாங்கை தொடர்ந்து நம்ம யாரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துடும். ஸோ சீக்கிரமா ரிப்ளை பண்ணுங்க. இப்போ பாடல் கேட்கலாம், இந்தியன் 2 படத்திலிருந்து.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஐக்கிய நாடுகள் அமைதி காப்போர் தினத்துக்கான கருப்பொருள், அதாவது இந்த வருடம் இந்த தினம் கடைபிடிக்கிறதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு நிறைய பேர் வந்து உங்களோட பதிலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமைதிக்காக முதலீடு செய்வோம், இன்வெஸ்ட் இன் பீஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். ஸோ இந்த பதிலை, இந்த சரியான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் தான் இது. நெம்மிலி நந்தகுமார், வீரா, செந்தில் முருகன், விளக்கப்பாடி, பெரிய வளையம், ரவிச்சந்திரன், சாந்தி, சு, வேலுமணி, தனலட்சுமி பெங்களூர்லிருந்து, மதுரை, சோ சண்முகசுந்தரம், அரந்தாங்க ஐயப்பன், சுதாகர் தௌசம்பட்டி, அப்புறம் சென்னை அந்தோணிராஜ், அன்பு எம் கேதார்லிருந்து, ஏ ஹரிஹரன், கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா, புவனகிரி சுமதி பாபு, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ராமகிருஷ்ணன் கொழுமங் பொண்டான்லிருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பாபு முள்ளக்காடு, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், அன்புராணி, செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டி, அரியலூர் வீரதுரை, செய்யார் சந்திரசேகர். ஸோ இவங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ 102.8 சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறோம். வரக்கூடிய பாடலோட வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அரசுமுறை பயணமாக இன்று கர்நாடகம் செல்கிறார். பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் 45வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தேவநகரியில் அமைந்துள்ள யூனிவர்சிட்டி பிடிடி இன்ஜினியரிங் கல்லூரியின் பவள விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பழங்குடியினர் பாதுகாப்பு அமைப்பின் பிரதிநிதிகளை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பழங்குடியினர் சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்தியா இஸ்ரேல் இடையேயான விமான சேவையை அடுத்த மாதம் இறுதி வரை நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகளின் கோடை விடுமுறை வரும் ஜூன் 3 வரை நீடிக்கப்படுவதாகவும், ஜூன் 4 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பும் பணி வரும் ஜூன் 1 தொடங்கி 30 வரை நடைபெறவுள்ளது. முன்னதாக இணையதளம் வாயிலாக செய்யப்படும் சுய கணக்கெடுப்பு கடந்த 17 துவங்கி இம்மாதம் 30 வரை நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 கொண்ட மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை 38 வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 இது நம்ம புதுவை. நான் ஆர்ஜி ரத்னா. நீரம் 8:02:48 நொடிகள்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி. நேரம் 8:33. ஒரு நாளும் ஒரு இடத்தை நோக்கி நம்ம புதுச்சேரியில் இருக்கிற பல்வேறு இடங்களை நோக்கி நம்ம ஆர்ஜிஸ் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஆர்ஜி அன்பரிசி தான் போயிருக்காங்க. பட் அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு என்கிட்ட கூட சொல்லலன்னா தெரிஞ்சுக்கோங்களேன், உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களா? ஸோ உங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்துல உங்க எல்லாரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். அன்பரசி, இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்து பண்ண போறோம் நம்மளுடைய ஷோ அப்படின்னு?

0: பாத்தீங்கன்னா சோரப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சோ அந்த ஊர்ல இருந்துதான் இன்னைக்கு நம்மளோட ஷோ போக போகுது. இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்டே டியூனா இருங்க. என்னப்பா சோரப்பட்டு அப்படின்னு, என்ன அந்த ஊர் பேரு, எதுக்காக வந்துச்சு, அந்த ஊர்ல என்னென்னலாம் இருக்கு, அந்த ஊரை சுத்தி என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ரெண்டு பேரும் அப்படியே தூக்க கலக்கத்திலேயே வந்து ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து நமக்காக பேசுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம், உங்க பேரு?
1: அதிகம் மோஸ்ட்லி பயிர் வந்து விளைவிச்சிட்டு கரும்பு, நெல்லு, சோளம் மோஸ்ட்லி நல்லாவே விளைவிச்சிட்டு, மேக்ஸிமம் கரும்பு நல்லா இருக்கும், சுற்றி இருக்குமே இயற்கை சூழலாவே நல்லாவே இருக்கும்.
0: ரொம்ப அழகா இருக்கு உங்க ஊரு. உங்க ஊர்ல வந்து இந்த விவசாயம் அப்படின்னு நீங்க அதிகமா பிரதானமான தொழிலா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தண்ணி வசதி எல்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: தண்ணி நல்லா இருக்கு மேடம். எங்க ஊர்ல ஏரி இருக்கா, மேரி வட்டாத ஏரி சொல்லுவாங்க.
0: ஓ ஓகே.
1: இது ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த ஏரி ஜாயின் ஆகுது.
0: அந்த ஏரி ஓகே, பேர் தெரியல, ஆனா நாங்க ஓகே. சோ உதய சார், சோரப்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஊர் எல்லாம் என்னென்ன?
1: ரோமாலயம் இருக்கு, கீழாப்பாளையம் இருக்கு, சென்னேசிக்குப்பம், ஆண்டிப்பாளையம், சுத்தி சர்க்கிள் எல்லாமே இருக்கு. சுத்தி சர்க்கிள் எல்லாமே சோரப்பட்டு தான் இருக்கேன். கிராம சிட்டிக்கு வந்தாலும் வருவாங்க.
0: இங்க வந்து சுத்தி கிராமங்களா இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் எப்படி இருக்கு?
1: எல்லாமே எல்லாருக்குமே போட்டுதான், எல்லாமே பைக் எல்லாம் வச்சிருந்து மெயின் ரோட் போனா சோரப்பட்டு போய் தான் பண்ணிட்டு
0: இருக்கோம். ஓகே, அப்ப உள்ள நிறைய கிராமங்கள் இருக்கு.
1: ஓகே, இருக்கு. ஓகே, ஒருக்கும் பஸ் வசதி கிடையாது, டூல மட்டும்தான். மெயின் பஸ் வசதி கம்மியா தான் இருக்கு.
0: பேசிட்டு இருக்கோம். சரி, வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஊர், இந்த ஊர்ல உங்களோட மெமரிஸ் என்னென்ன இருக்கு? உங்க ஊர்ல ஆறு எல்லாம் இருக்கு.
1: இப்ப இங்க பக்கத்துல வந்து குயிலாப்பள்ளியே சோரப்பட்டு ஒரு வே போகுது, ஜாயின் பண்ற ஆறு அது. அதுக்குமா
0: திரௌபதி
1: அம்மன் கோயில் இருக்கு, புத்துமாரி அம்மன் கோயில் சொல்றது, விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில்
0: ஒண்ணு இருக்கு,
1: கோயில் வந்து பிரதேகமா இருக்கும், சுத்தி நல்லா இருக்கும். பெருமாள் கோயிலுமே இப்ப புதுசா உனக்கு
0: நிறைய மரங்கள் இருக்கு உங்க ஊர்ல, வந்து வெரைட்டி ஆஃப் மரங்கள் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க, என்னென்ன மரங்கள் இங்க இருக்கு?
1: மரம் நிறையவே இருக்கு, மாமரம், தென்னை மரம், குறியல் மரம், மரம் அதிகமாவே இருக்கும், வேப்ப மரம் நிறைய இருக்கும், ரோட் சைட் ஃபுல்லாவே புளிய மரம் அதிகமா இருக்கும்.
0: ஓகே,
1: சோ ஆரப்பட்டு விநாயகம் பட்டு போற ரோட் சைட்

0: இருக்கு. அங்க வந்து ஒரே இறைச்சலா இருக்கும், எப்படி அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது
1: இங்க வந்து சைலண்டா இருக்கும், சிட்டி உள்ள ரொம்ப இறைச்சலா இருக்கும், டிராபிக்கா இருக்கு, எங்கே சவுண்ட் இருந்துட்டே இருக்கும்.
0: இங்கேயுமா
1: சைலண்டா இருக்கும்?
0: ஒரே மார்னிங் அண்ட் நைட்டும் வந்து சைலண்ட் வந்து இங்க வந்து பாத்துக்கிறீங்க, அங்க வந்து
1: மந்தைவெளியா?
0: நிறைய கிராமங்களுக்கு ஒரு நடுத்தரமா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு சோரப்பட்டு அப்படிங்கிற ஒரு அழகான ஊர்ல இருந்துதான் நம்மளுடைய நம்ம புதுவை ஷோவை வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை வந்து 8:30 நான் வந்து சோரப்பட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: standards and fight against the menace. BJP appoints party presidents Punjab, Haryana, Delhi and Tripura. Air India extends suspension of its flights to Israel till July end. Amid continued geopolitical uncertainties in West Asia and in IPL cricket, Rajasthan Royals to take on Gujarat Titans in all important qualifier 2 in New Chandigarh this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30 இது நம்ம புதுவை.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:31:33 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜி அன்பரசி புதுச்சேரி சோரப்பட்டில இருந்து லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம கூட யாரெல்லாம் பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
5: ஹாய் ரத்னா, வெல்கம் பேக் டு தி ஷோ. மக்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து சோரப்பட்டுன்ற ஒரு அழகான ஊர்ல இருந்து நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இப்ப நான் பேச போற ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணாரு அவரை பத்தி கேட்கும் போது அப்படின்னு தான் சொல்லணும். சோ வாங்க, அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறீங்க, அவங்க வந்து இந்த ஊரை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, உங்க பேரு?
6: விநாயகம்.
5: விநாயகம் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என்னென்ன
5: பயிர்லாம் இங்க விவசாயம்
6: வைக்கிறீங்க?
5: ஓகே, சோ விவசாய பயிர்கள்னா இதுதான். விநாயகம் ஐயா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 72. அப்பா, பார்த்தா நம்பவே முடியலங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: ரொம்ப நல்லா உடம்பு வருஷமா
5: காய்கறி வந்து இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமைச்சுக்கிட்டே அப்படியே எங்கள்கிட்ட பேசுறீங்க. 6 வருஷமா உங்க மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. 4.5 வருஷமா. ஓகே, அவங்களை வந்து நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஓகே, வேலைக்கு போயிட்டு வருவீங்க, இவங்களையும்
6: பாத்துப்பீங்க.
5: அப்படியே அழகா வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெகிழ்ச்சியாவும் இருக்கு உங்கள்ட்ட பேசுறதுல. இவ்ளோ ஒரு கேரா எடுத்து நீங்க அவங்கள பாத்துக்கிறதா இருக்கட்டும், பிளஸ் வந்து உங்க ஊரை பத்தி நீங்க சொல்ற விதமா இருக்கட்டும். இப்ப இந்த 72 வயசு வரைக்கும் நீங்க சோரப்பட்டுல இருந்திருக்கீங்க. அப்போ விநாயகம் ஐயாவுக்கு வந்து என்னென்ன இடம்லாம் இங்க புடிச்சது, என்னென்னலாம் மாறி இருக்கு உங்க ஊர்ல, அத பத்தி சொல்லுங்க. ஒரு அழகான கிராமமா இருக்கு. உங்க ஊருக்கு சோரப்பட்டுன்னு எதுக்காக பேர் வந்தது, அத பத்தி சொல்லுங்க. அந்த மன்னர்களோட வருகை இருந்ததாவும் அதனால அந்த பேர் வந்ததாவும்
6: போறப்பது.

0: ஓகே ஓகே. சோ இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க உங்க ஊரை பத்தி சொல்றீங்க இல்லையா. இப்ப வந்து விவசாயம் தான் முன்னாடி நீங்க சின்ன வயசுல எல்லாம் பார்க்கும் போது இருந்ததுக்கும் இப்பக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அதை பத்தி
1: நிறைய செய்து போயிட்டாங்க
0: ஒரு
1: பொதுவா இருப்பான் எல்லாரையும் கூட்டு வந்து இந்த இந்த வயல் வேலை செய்யணும் கண்டேன் செய்வோம் காசு வாங்கி எல்லாரும் கூடுவோம்.
0: அப்ப வந்து வயல் வச்சிருக்கவங்க உங்கள்ட்ட வந்து சொன்னா
1: அவங்களுக்கு பேர்
0: வந்து ஆராய்ச்சி
1: விவசாயம் தான். மக்கள் வந்து பழைய வயசு உள்ளவங்க எல்லாம் வந்து விவசாயம் பண்ணாங்க, என் வயசு பிற்பாடுகள்லாம் எல்லாம் கம்பெனிக்கு போயிட்டாங்க. அந்த விவசாயிகளுடைய வேலையா நிறைய பேர் தெரியாது இப்ப இன்னான்னு மாதிரி காலம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.
0: இப்ப என்ன வேலைதான் இங்க வெளியில போறாங்க?
1: இப்போ சில கம்பெனிக்குள்ளதான்
0: சோரப்பட்டு
1: பெரிய ஏரி ஒண்ணு, அது வம்புப்பட்டு போற ஒரு ஒரு ஏரி, அது வந்து வம்புப்பட்டு ஏரி. இப்படி ஒரு வந்து சோரப்பட்டு ஊருக்குள்ள அண்ணன் ஷேரி ஷேரி பக்கத்துல
0: புதியும்
1: நிறைவான
0: உங்களுக்கு வந்து ஒவ்வொருல ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எதை சொல்லுங்க?
1: எங்களுக்கு பிடிச்ச இடம் கோயில்
0: மட்டும்தான்.
1: நினைச்சா கோயில் போயிட்டு
0: எந்த கோயில் அந்த ஆலமரம் எல்லாம் இருக்குன்னு
1: சொல்லுங்க. அது பெருமா கோயில் அங்கேயும் போவோம். இங்க ஊர் உள்ளே கோயில் வாட்டர் கோயிலுக்கு ஆற்று பெரிய கோயில் நம்ம மூணு கோயில் பெரிய கோயில
0: காய்கறி கூட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா சமைப்பீங்க போல இருக்குது, நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க. தேங்க்யூ. மக்களே, இன்னைக்கு நம்ம சோரப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல இருந்துதான் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கும் சரி

0: நம்மள்ட்ட அவங்க ஊரை பத்தி சொல்றதுக்குமே சரி ரொம்பவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட நம்ம பேசலாம். இணைந்திருங்க, நான் ரெயின்போ புதுவை 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 8:45 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அன்பரசி புதுச்சேரி சோரப்பட்டிலேருந்து லைவாக ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: ஹாய் ரத்னா, வெல்கம் பேக் டு த ஷோ. மக்களே, இன்னைக்கு நம்ம சோரப்பட்டு அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஊர்ல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். லாஸ்டா நம்ம பேசின விநாயகம் தாத்தா இருக்காங்களே, அவங்க கூட அந்த நினைவுகள் அந்த நிகழ்ச்சியாவே எனக்கு இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம அதுல இருந்து வெளியில வரும்போது, நம்ம அடுத்ததா இப்படி வரும்போதே வெளியில வரும்போதே பாக்குற ஒரு சார் வந்து, நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எஃப்எம் கேட்டுட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா.
2: வாழையும் போடுவோம், காரணம் மஞ்சள் எல்லாம் போட்டோம். அதெல்லாம் எங்க அப்பா இறந்துட்டு விவசாயத்துக்கு ஆளு இல்ல. நீங்க வந்து அப்பெல்லாம் பண்ண விவசாயம் மாதிரி இப்ப பண்ண முடியல.
1: இப்ப ஆனா வந்து என்னென்ன பயிரெல்லாம் வைக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க பயிர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
2: இப்ப எல்லாம் என்ன மழை முடிஞ்சது என்னவோ ஷீட் பம்ப் போடுவோம், நெல் நடுவோம், அடுத்தாப்புல கேவர் நடுவோம். இப்ப வந்து தற்சமயம் வந்து மல்லாட்ட காரமணி
1: ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இடங்கள் பத்தி சொல்லுங்க.
2: எங்க ஊர்ல எல்லாமே இந்த ஏரி, பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு, ரொம்ப பார்க்க வந்து ரம்யமா இருக்கும். அதாவது இந்த மழை நாள் ஆச்சுன்னா நல்ல நீர்பிடிப்பு தன்மை இருக்கும். அந்த இதுல அது ஏற்கனவே பாசனம் எல்லாம் பாத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து அது அன்னைக்கு பிளாட்டை போட்டு இது பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு வச்சு.
1: இப்போ பாசனத்துக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரம்யமா இருக்கும் உங்களோட ஏரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு.
2: இப்போ வந்து பெருமாள் கோயில் வந்து பிளேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. குபடி பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு
1: சொல்லுவாங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்ச இடம் உங்க ஊர்ல?
2: எங்களுக்கு பிடிச்சது வந்து விவசாயம், அதாவது ஏரியில போவோம், ஆறு. அதுக்கு முன்னாடி ஆறு நல்லா இருந்தது, இப்ப வந்து
1: நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, ஓகேங்க. இப்ப வந்து உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்களோட சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நீங்க வெள்ளையானது மறக்க முடியாத ஏதாவது ஒரு நினைவுகள் தான் இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க.
2: ஸ்கூல் வந்து அப்ப வந்து நடுநிலை பள்ளி, அப்ப படிக்கும் போது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்தி கேட்டுட்டு சுத்துவோம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பெல்லாம் ஒரு அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்தே இருக்கும் எங்கள் ஸ்கூல்ல, நல்லாவே இருக்கும்.
1: ஓகே, ஸோ அந்த விளையாடுனதுலாம் மறக்க முடியல. ஓகே, உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இடங்கள் ஒரு சிலதெல்லாம் நீங்க சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: திருவுக்கரை ரொம்ப அருமையான ஊர், இப்பவும் அந்த இயற்கை இது மாறாம ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஓகே,
2: அடுத்தாப்புல இந்த
1: ஜீவசமாதி
2: மகன் படே சாஹிப் அதெல்லாம் ரொம்ப நல்லா
1: இருக்கு. சூப்பருங்க, ரொம்ப நன்றிங்க கிருஷ்ணமூர்த்திங்க ஐயா, எங்களுக்காக வந்து எங்கள்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ எஸ் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. அப்படியே வரும்போது ரொம்ப அழகா நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசினாங்க. அப்படியே அவங்கள்ட்ட பேசும்போது இங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹாய், வணக்கம்.
3: ஹாய், வணக்கம்.
1: உங்க பேரு?
3: அனுப்பியா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: டைலரிங்.
1: டைலரிங், ஓகே. ஸோ இப்ப உங்க ஊர்ல டைலரிங் எல்லாம் நல்லா நீங்க தான் அப்படியே பிரபலமா இருக்கீங்களா?
3: நிறைய பெண்களுக்கு
1: வேலை வாய்ப்பு இருந்து

0: ஓகே, அற்புதம் அற்புதம். சோ இப்ப நீங்களே எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலைய உருவாக்கி ஓகே அர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ இப்போ சொல்லுங்க, உங்க ஊர்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, உங்க சொந்த ஊர் எது, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: என்னுடைய நான் பிறந்த ஊர் வந்து சக்கரிப்பாளையம், அம்மா வீடு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து சோரப்பட்டு.
0: ஓகே,
1: இங்க வந்து ஒரு 19 வருஷமா இருக்கேன். இப்ப மேக்சிமம் நம்ம சொல்லப்படுறது யார பத்தினா, என்ன பத்தியோ இல்ல, இங்க பக்கத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு.
0: ஓகே,
1: கிட்டத்தட்ட உங்க ரிலேஷன் தான், பட் அவங்களை பத்தி தான் பேச வரேன். பேச ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பட்சத்துல வந்து நிறைய போட்டிகள்.
0: விநாயகம் தாத்தா நாங்க பேசும்போது அவங்களை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே,
1: வீட்டுக்கு பின்னாடிதான் இருக்காங்க, அதனால அவங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அது முக்கியமாவே இந்த ஜென்ரேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காகவே நான் அதை பேசணும் வந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 42 வருஷம் இருக்கும், அப்படிதான் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஒரு 6 உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவரு பாத்துக்கிறாரு. அது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து புரிதல் இல்லாம சண்டை, சச்சரவு, இல்லீகல் அஃபேர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இந்த ஊர்ல நான் பாக்குறேன், இவங்கள மாதிரி ஒரு
0: பேர் இருக்கணும் அப்படிங்கிற
1: மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அந்த அம்மாவுக்கும் சீக்கிரமா உடம்பெல்லாம் குணமாயிட்டு நார்மலா ஒரு
0: நான் பேசும்போது தாத்தா கிட்ட கூட நிகழ்ச்சியா இருக்குது. நீங்க அதை கேட்டுட்டு வந்து இவ்வளவு நிகழ்ச்சியா நீங்க பேசிட்டீங்க. ஓகே, எமோஷனல் ஆகாம அடுத்தது, சோ நிஜமாவே எல்லாருக்குமே கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே இப்படி ஒரு பேர் இருந்தது அப்படின்னு
1: ரொம்ப பேரை கேட்டாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 5 ட்ரை
0: பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கூல் ஆயிக்கோங்க, ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஓகே சிஸ்டர், நான் அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்க ஊர்ல அந்த சோரப்பட்டு பிடிக்குமா பக்கிரிப்பாளையம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்?
1: ரெண்டுமே பிடிச்ச ஊர்தான். என்னுடைய ஊர்ல நான் மிஸ் பண்றது எதுனா, என்னுடைய ஸ்கூல் படிச்சோம், நான் 10th தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் நான் படிக்கலையேன்னு ஃபீல் பண்றேன். என்னுடைய ஊர்ல 12th வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர்ல 10th வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு. என்னோட பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும்னா பஸ் ஏறி வெளியில போகணும். அந்த படிக்கிற வயசுல படிக்காம விட்டுதமே அப்படின்றத வந்து நான் ரொம்பவே என்னுடைய பிறந்த ஊரை வச்சு நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஸ்கூல்ல நான்.
0: ஓகே, நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது.
1: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு பொண்ணால படிக்கிறது ரொம்ப கஷ்டம்
0: தான்.
1: சப்போர்ட் இருக்கணும், சப்போர்ட் இல்லாம படிக்கணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. சப்போர்ட் வேணும், பிள்ளைங்களுடைய சப்போர்ட்,
0: நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சுத்தி இருக்கு அப்படின்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபைனலா லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்துடுறேன். உங்களுடைய ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னா டக்குனு என்ன ஊரை சொல்லுங்க, என்ன இடத்த சொல்றீங்க?
1: என்ன இடம்? இங்கேயுமே ஸ்கூல் தான் மிஸ்
0: பண்றேன். பாண்டிச்சேரியில உங்களுக்கு பிடிச்ச இடம்னா என்ன? எங்களுக்காக நீங்க பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனுசியா. ஓகே, எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எஸ் மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைய தருணத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் இதே போல அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை கண்டிப்பா உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தொழில் ஆர்ஜே அன்பரசி. இன்னைய ஷோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். பாய்.
2: தேங்க்யூ அன்பரசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாயை திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலாக இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி? இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ? இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாரான். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார்.

உள்ளனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஏற்கனவே முன்மொழியப்பட்டுள்ள 2036 ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனோம் கேப்ரியேசஸ், காங்கோவில் பரவி வரும் எபோலோ வைரஸ் பாதிப்பு மிகவும் சிக்கலான சூழ்நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் நிலவி வரும் மோதல்கள், மக்கள் இடம்பெயர்வு, உணவு பற்றாக்குறை உள்ளிட்டவை நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு சவாலாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். தெலங்கானா அரசின் அனைத்து துறைகளின் நலத்திட்ட பயன்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பான விவரங்கள் இடம்பெறும் ஒற்றை சாளர பல்நோக்கு ஒருங்கிணைந்த அட்டையை உருவாக்க அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்தியா இஸ்ரேல் இடையேயான விமான சேவையை அடுத்த மாதம் இறுதி வரை நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வரும் ஜூன் 1 தொடங்கி 30 வரை நடைபெறவுள்ளது. முன்னதாக இணையதளம் வாயிலாக செய்யப்படும் சுய கணக்கெடுப்பு கடந்த 17 துவங்கி இம்மாதம் 30 வரை நடைபெற்று வருகிறது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரில் நியூ சண்டிகரில் இன்று இரவு 7:30 நடைபெறும் 2வது தகுதிச் சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03, 7 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் உங்க கூட இணைறேன், ஆர்ஜே தேவி. சோ நேயர்களே, வாட்ஸ்அப் வழியா உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு. நிகழ்ச்சியில தொடக்கமா சாங் கேட்டிருக்காங்க, பழனி வட்டம் கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன் வீரம் படத்துல இருந்து சாங் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாங் கேட்டிருக்கக்கூடிய நேயர் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் சீமராஜா படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேருவீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 9:13. 8 நொடிகள் ஆயிற்று. கிஃபம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு உங்களோட விருப்பப்படலாம். சில நேயர்களுக்கு வந்து சாங்ஸ் எல்லாம் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எப்போ நம்ம சாங் வரும் அப்படின்ற ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்ப கேட்க போற பாடல் எந்த படத்துல இருந்து எந்த நேயர் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி சாங் கேட்டிருக்காங்க. வெற்றி விழா படத்துலேருந்து இவங்களோட பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாங் கேட்டிருக்காங்க. கோவை வடவழியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், காதல் மன்னன் படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாங் வந்துகிட்டே இருக்கு. தூத்துக்குடியிலிருந்து சீதா லட்சுமி அவங்க சாங் கேட்டிருக்காங்க. கண்ணெதிரே தோன்றினால் படத்துல இருந்து சந்தா ஓ சந்தா சாங் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேர விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாங் கேட்டிருக்காங்க. மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் இவங்களுக்கான பாடல் சாமி படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக திருவள்ளூர் வந்து சுமதி அவங்க சாங் கேட்டிருக்காங்க. மொழி படத்துல இருந்து கேட்கலாம், வாங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 9:42 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாங் கேட்டிருக்காங்க கடலூர்ல இருந்து ஓடி சுரேஷ். ஸோ இவங்களுக்கான பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாமாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில சாங் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் பையா படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: FM Rainbow 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து சாங் கேட்டிருந்தீங்க. சில பேருக்கு போட முடிஞ்சது, சில பேருக்கு போட முடியல. ஸோ போட முடியாதவங்க கண்டிப்பா வந்து எந்த வித நீங்க வந்து ஃபீலே பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து 6:20 மனம் விரும்பிய நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணீங்கன்னா லைவாவே உங்க சாங்ஸ் நீங்க கேட்கலாம். இல்லட்டினா நாளைக்கும் வந்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஆன இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட பாடல் கண்டிப்பா இடம்பெறும். ஸோ பாடல் கேட்டு போட முடியாத நேயர்கள் பேர்லாம் வந்து சொல்லணும் இல்லீங்களா? கூத்தப்பாக்கம்ல இருந்து சோனாட்சி சிவகுமார், செஞ்சி சிங்கவரம்லேருந்து கலைவாணி கணேஷ்மா, தேனி மாவட்டம் ராதா பிரியா, சிதம்பரம் கல்கி, கணிசப்பாக்கம் பண்ருட்டிலிருந்து ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், திருவள்ளூர், கோவை புத்தூர்லேருந்து சிவசுப்பிரமணியம், சென்னையிலிருந்து மணலிமாறன் தமிழ்மாறன் வெற்றிமாறன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, விழுப்புரம் தமிழ்செல்வி, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன் லோகேஸ்வரன், திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி, இவங்க எல்லாருக்குமே சாங்ஸ் போட முடியல. ஸோ வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்து உங்களோட சாங்ஸ் கண்டிப்பா பிளே ஆகும். வரக்கூடிய பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அரசு முறை பயணமாக இன்று கர்நாடகம் செல்கிறார். பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் 45வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தேவநகரில் அமைந்துள்ள யூனிவர்சிட்டி பிடிடி இன்ஜினியரிங் கல்லூரியின் பவள விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பழங்குடியினர் பாதுகாப்பு அமைப்பின் பிரதிநிதிகளை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பழங்குடியினர் சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றி வரும் பணிகள் குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வலுவான வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக

ஆகவும் சீர்திருத்தங்களை அடிப்படையாக கொண்ட வணிக சூழல் மற்றும் உலக முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகரித்து வருவதாகவும் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் இந்திய துணை தூதரகமும் அமெரிக்க இந்திய உத்திசார் கூட்டாண்மை மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த வட்டமேசை மாநாட்டில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் கேப்ரியேசஸ் காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பு மிகவும் சிக்கலான சூழ்நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் நிலவி வரும் மோதல்கள், மக்கள் இடம்பெயர்வு, உணவு பற்றாக்குறை உள்ளிட்டவை நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு சவாலாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. IPL T20 கிரிக்கெட் தொடரில் நியூ சண்டிகரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது தகுதிச் சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு தோஷ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. நேரம் சரியாக 10:03:12. நிகழ்ச்சியில் நான் ஆஜய் ரத்னா. இன்னைக்கு என்ன கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னா, சர்வதேச நாடுகளின் ISD குறியீடு எண்கள் வைத்து தான் இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி வந்து பயணிக்க போகுது. நம்ம இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, டயல் பண்ணோம்னா +91 என்பது நம்ம நாட்டினுடைய ISD குறியீடு. இதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ISD குறியீடு இருக்கு இல்லையா, சோ அந்த நாட்டுடைய ISD குறியீடு தான். குறியீடு நான் சொல்வேன், அது எந்த நாடு அப்படிங்கறத தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க நேர்களே. சோ உங்களுக்கான ISD குறியீடு நாடு என்ன அப்படின்னா, நாடுல குறியீடு என்ன அப்படின்னா, +86 என்பது எந்த நாட்டின் ISD குறியீடு. +86 என்பது எந்த நாட்டின் ISD குறியீடு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, 2271760 2275 2330 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோடு நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. இனி ISI மேட்டை 102.8 கேட் செட் கோ.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியில சர்வதேச நாடுகளின் ISTE குறியீடு எண்களை வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து தொடங்கியிருக்கோம். கேட்டிருந்தேன் +86 என்பது எந்த நாட்டின் ISTE குறியீடு அப்படின்னு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கு. கரெக்டா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் இங்க இருந்து பேசுறீங்க? அடுத்த கேள்வி என்ன? +7 என்பது எந்த நாட்டின் ISTE குறியீடு? +7 அப்படின்னு அழைப்பு வந்துச்சுன்னா எந்த நாட்டில இருந்து உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். கால் பண்ணுங்க 2271760 2275330 வெளியோ நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. 802.8

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:14:46 ஆயிடுச்சு. சர்வதேச நாடுகளின் ISTQ குறியீடு எண்களை வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சி பயணிக்குது. கேட்டிருந்தேன் +7 என்பது எந்த நாட்டின் ISTQ குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அழைப்பில் வந்திருக்கும் நேயர் கரெக்டா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் கலைவாணி. தெரியுமா ஆன்சர்? தெரியுமா?
1: தெரியும் மேம். ரஷ்யா.
0: ரஷ்யான்ட்டு சூப்பரா சொல்லிட்டீங்க கலைவாணி. சூப்பர்.
1: தேங்க் யூ மேம்.
0: நன்றி. சூப்பரா சொன்னாங்க நேர்களே. அடுத்த நாடு என்ன அப்படின்னா +977, அதாவது +977 என்பது எந்த நாட்டின் ISTQ குறியீடு? +977 என்பது எந்த நாட்டின் ISTQ குறியீடு? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 வெளியுறவு நேர்கள் 0

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:20:40 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. சர்வதேச நாடுகளின் ISD குறியீடு எண்களை வைத்துதான் இன்னைக்கு நம்ம

0: கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் கேட்டிருந்தேன். +977 அதாவது 977 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பல்ராமன்
0: சார் சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அது 900+977 வந்து நேபாள சேர்ந்தது மேடம்.
0: சூப்பர், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க சார். நன்றி.
1: நன்றி
0: சார், சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. நேர்களே, நீங்க கண்டுபிடிக்க போறீங்க +880 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு. +880 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760202752530. வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனியா இசைமேட் 102.8 கேட் செட் கோ. Music on my mind.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:26, 18 நொடிகள் ஆயிட்டிருக்க. சர்வதேச நாடுகளின் ISD குறியீடு எங்களை வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கேட்டிருந்தேன் +880 என்பது எந்த நாட்டின் ISD குறியீடு அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்புல வந்திருக்கும் நேர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: பாபு சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா மேடம், அது வந்து பங்களாதேஷோட குறியீடு. இது எஸ்டிடி கோடு, ஐஎஸ்டி கோடு. சாரி
0: சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க.
1: பங்களாதேஷோட ஐஎஸ்டி கோடு மேடம்.
0: பங்களாதேஷ், சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சார். நன்றி
1: மேடம்.
0: ஸோ பங்களாதேஷோட ISD குறியீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, +880 அப்படிங்கிறது. உங்கள் நீங்கள் அடுத்து கண்டுபிடிக்க போகிறீங்க, +66 என்பது எந்த நாட்டின் ISD குறியீடு. +66 என்பது எந்த நாட்டின் ISD குறியீடு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போ. தொடர்ந்து கேளுங்க, 102.8 கேட்ஸ் எட் கோ.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:33, 2 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. நம்ம கேட்டிருந்தோம் சர்வதேச நாடுகளின் ISTA குறியீடு வைத்து தான் இன்னைக்கு நம்ம கேம் விளையாடிட்டுருக்கோம் இல்லையா. +66 என்பது எந்த நாட்டின் ISTA குறியீடு அப்படின்னு கேட்டிருந்த அழைப்பில் வந்திருக்கும் நேயர் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நிலமா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் சார், சொல்லுங்க. தெரியும், ஆன்சர் தெரியும்.
1: மகிழ்ச்சி. ஆமா, +66 அப்படிங்கறது தாய்லாந்து இந்த நாட்டினுடைய அந்த குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லுவேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பரா கண்டுபிடிச்சிங்க.
1: மிக்க மகிழ்ச்சி மேம், தேங்க்யூ.
0: மக்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, +81 என்பது எந்த நாட்டின் ISTA குறியீடு? +81 என்பது எந்த நாட்டின் ISTA குறியீடு? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நேரம் சரியாக 10:40 13 நொடிகள் ஆயிற்றுக்கு. சர்வதேச நாடுகளின் ISD குறியீடு எண்களை வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சி வந்து விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. கேட்டிருந்தேன் +81 என்பது எந்த நாட்டின் ISD குறியீடு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க, கால் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேயர்கள் 0431 என்ற கோட் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. இனியா இசைமேட்டு 102.8.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை. நோட்ஸ் 2.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:47:16 ஆயிட்டுருக்கு. சர்வதேச நாடுகளின் ஐஎஸ்டி குறியீடு வைத்து தான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம். கேட்டிருந்தா இல்லையா, பிளஸ் 81 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு அப்படின்னு கேட்டிருந்தா கரெக்டாக வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, ஜப்பான் நாடு அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளியனூர்லேருந்து சத்யா, சரண்யா மற்றும் பிரியா, சென்னையிலேருந்து நிவேதிதா மற்றும் கார்த்திக் இவங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, +975 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு, +975 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. 2271760 2275 2330. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனி இசைமேட்டு 2.8.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:52 நொடிகள் ஆயிற்றுக்கு. சர்வதேச நாடுகளின் ஐஎஸ்டி குறியீடு வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. கேட்டிருந்தேன் +975 +975 என்பது எந்த நாட்டின் ஐஎஸ்டி குறியீடு அப்படின்னு கேட்டிருந்தேன். கரெக்டா வந்து பதில் சொல்லி நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க சங்கரன் கோவில் வந்து மாதவன் மற்றும் சங்கீதா. இவங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 கேட் சைட் கோ.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சர்வதேச அமைதிப்படை தினத்தையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் அமைதிப்படை வீரர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மரியாதை செலுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ள நிலையில், ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் அப்பகுதியில் இருந்து வரும் லட்சக்கணக்கான ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பயணிகள் பின்பற்ற வேண்டிய பொது சுகாதார பயண நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை ஒன்றை இந்நாடுகள் வெளியிட்டுள்ளன. தெலுங்கானா அரசின் அனைத்து துறைகளின் நலத்திட்ட பயன்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பான விவரங்கள் இடம்பெறும் ஒற்றை சாளர பல்நோக்கு ஒருங்கிணைந்த அட்டையை உருவாக்க அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயது உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை நிபம் 100 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார். பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு

ஓபன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் இத்தாலியின் சின்னர் அர்ஜென்டினாவின் ஜுவான் மானுவேல் செருண்டுலோவிடம் தோல்வியடைந்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 11:02 40 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர் ஜே தேவி. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் துவக்கமாக பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல் என் ஜீவன் பாடுது படத்திற்காக.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் தங்க மனசுக்காரன் படத்திற்காக.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:19. இப்ப பிரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் இளையராஜா, இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா அவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல் ராஜகுமாரன் படத்திற்காக.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் சின்ன கவுண்டர் படத்திற்காக.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் இளையராஜா, மனு, எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல் நாடோடி தென்றல் படத்திற்காக.
2: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 11:35, 15 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் பிரெயின் போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் நாட்டுப்புற பாட்டு படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:41. 38 நொடிகள் ஆயிற்று. FM ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் தெற்கு தெரு மச்சான் படத்திற்காக.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் இளையராஜா இசையமைப்பில் மனோ ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் செம்பருத்தி படத்திற்காக.

0: நேயர்களை இணைக்கலாம். 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக இன்று வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக குஜராத் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்தின் கச் பகுதியின் சர்வதேச எல்லை அருகிலுள்ள ஹராமி நாலா மற்றும் கிரீக் பகுதிகளை பார்வையிடுகிறார். இந்த பகுதிகள் பாதுகாப்பு ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக கருதப்படுகின்றன. சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படும் செயற்கை மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழு ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மாற்றங்கள் குறித்து ஆராய்ந்து இவற்றை சரிசெய்ய தனி சட்டம் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த குழு பரிசீலிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சர்வதேச அமைதிப்படை தினத்தையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் அமைதிப்படை வீரர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மரியாதை செலுத்தியுள்ளார். உள்நாட்டு பங்கு சந்தைகள் இன்று காலை வர்த்தகத்தில் சற்று உயர்வுடன் காணப்பட்டன. மேற்கு ஆசிய நிலவரங்களை முதலீட்டாளர்கள் கவனித்து வரும் நிலையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகிய உள்நாட்டு பங்கு சந்தைகள் நேர்மறை நிலைப்பாட்டில் வர்த்தகமாகின. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் நியூ சண்டிகரில் இன்று

இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது தகுதிச்சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நேரம் 12:03:26. நான் ஆர்ஜே ரத்னா. வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 12:53 ஆயிற்றுக்கு. சர்வதேச ஐன அமைதி படை வீரர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுது. மே 29 இன்று அனுசரிக்கப்படுது. ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான சீருடை மற்றும் செவிலியன் பணியாளர்களின் பங்களிப்பை கௌரவித்தல் இந்த நாளின் நோக்கமாக உள்ளது. 1948 மே 29 மத்திய கிழக்கில் முதல் அமைதி காக்கும் பணியான ஐக்கிய நாடுகள் போர் நிறுத்த கண்காணிப்பு அமைப்பு தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

நேயர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
2: மங்களன் மங்கள் இந்தியா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 12:27:49 ஆயிடுச்சு. கான்ஸ்டான்டின் நோபல் வீழ்ச்சி தினம் இன்று. 1953 கான்ஸ்டான்டின் நோபல் உலக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்பட்டது. May 29 இதே நாளில் 55 நாட்களுக்கு பிறகு இந்த நகரம் வீழ்த்தப்பட்டது. ஒட்டோமான் பேரரசர் இரண்டாம் மெஹ்மத் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய தினம் வரலாற்றில் இன்று. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 12:33:56 ஆயிற்றுக்கு. 1999 ஆண்டு இதே மே 29 டிஸ்கவரி விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் முதல் முறையாக இணைந்ததன் மூலம் சரித்திரம் படைத்தது. இந்த விண்கலம் 3,000 பவுண்டுகளுக்கும் அதிகமான உபகரணங்களை பொருட்களையும் விண்வெளி நிலையத்திற்கு கொண்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்பட

0: ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50-க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணீந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பு கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாத

தீவிரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து

0: குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 12:50 நொடிகள் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அவளாகவே டிக்கெட் என்று கேட்கும்போது அவன் அலட்சியமாக மேலே செல்கின்றான். அப்போதுதான் முரளி அவளுக்கும் சேர்த்து வாங்கியது புரிகிறது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் எதற்காக அவளுக்கு சீட்டு வாங்க வேண்டும்? ஒரு பெண்ணை விட தான் உயர்ந்தவன் என்ற உணர்வு எல்லா ஆண்களுக்கும் எப்போதும் இருக்கும் போலும். இந்த கண்டக்டர் அவளை நன்றாக அறிந்தவன். ஒரு மாதிரி சிரித்து கொண்டு அவளுக்கு பதில் சொல்லாமலே செல்கின்றான். அதிக பிரசங்கித்தனம் என்று மைத்ரேய்க்கு கோபம் வருகிறது. பஸ்ஸிலிருந்து அவள் இறங்குவதை பார்த்துவிட்டு அவனும் இறங்குகின்றான். நடைபாதையில் நடக்கும்போது அவள் முன்னதாக விடுவிடென்று நடக்கின்றாள். அவன் நிதானமாக பின்தொடர்கின்றான். ஆர்ட் கேலரி வாயிலில் அவள் நுழையும் போது அவனும் வருகிறான். இதமான வெயிலும் அமைதியான சூழலும் பசுமை விரிக்கும் புல் தரையும் அவளுடைய அமைதியின்மைக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இந்த இடம் உண்மையாக வெளியில் உள்ள பரபரப்புக்கு மாற்றாக இருக்கிறது. புல்தரையில் இப்படி உட்காரலாமா என்று கேட்கின்றான் அவன். அவள் நெற்றி வியர்வையை துடைத்து இறுக்கத்தை சமாளித்து கொண்டு மெல்ல சிரிக்கிறாள். இருவரும் அமருகின்றனர். பேச்சை எப்படி தொடங்குவது என்று புரியாதது போல்

போல் மௌனமாக இருக்கின்றனர். நேற்று நான் அங்கே வந்தது நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ராமசேஷன் சொன்னாராம், நல்ல பையன், நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழைத்து வருகிறேன் என்றாராம். அந்த நல்ல பையனுக்கு பெற்றவர் இருக்கையில் இவர் எதற்கு முந்திரிக்கோட்டையாக வருகிறார் என்று நினைத்தேன். அவன் சிரிக்கவில்லை. பெற்றவர்கள் இனிமேல் அவன் வாழ்க்கையில் தலையிட மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவன் அவர்கள் பார்த்து சீர், வரதட்சணை, வகையறாவெல்லாம் வாங்கி கொண்டு கல்யாணம் செய்து வைத்த பணக்கார பெண் அவனுடன் 4 நாள் கூட வாழவில்லை. அவனை நிராகரித்து மனவிலக்கே வாங்கி கொண்டு அமெரிக்காவுக்கு படிக்கப் போய்விட்டாள் என்று தெரியும். ஓ, அதானே பார்த்தேன் என்று மைத்திரியை கலகலவென்று சிரிக்கிறாள். சிரிப்பு பெரிதாக வலுக்கிறது. அதனால்தானா அதே மட்டத்தில் இருப்பவள் தேவலை என்று நினைத்திருப்பீர்கள்? கேலியும் கிண்டலும் சிரிப்புமாக அவள் மொழிந்தது அவனுடைய மனசை நோக செய்கிறது என்பதை மைத்ரேயி அவன் முகத்தை பார்த்து உடனே புரிந்து கொள்கிறாள். அதில் என்ன தவறு மைத்ரேயி? ஒரு பிரம்மச்சாரி வாழ்வை தூய்மையாக வாழ்வேன் என்று சொல்ல முடியாத உண்மையை ஒப்புக்கொள்வது தவறா? எனக்கு இசைந்த பெண்ணை மணக்க விரும்பக்கூடாதா? உங்களை நான் கட்டுப்படுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை. உங்கள் முன்பு ஒரு ஆலோசனையை வைக்கிறேன். நீங்கள் அதை பரிசீலனை செய்யுங்கள். ஒப்பினால் மேற்கொண்டு தீர்மானம் செய்யலாம், இல்லையேல் விட்டுவிடலாம். மைத்ரேயி சிறிது நேரம் பேசவில்லை. ஒரு பிரம்மச்சாரி வாழ்வை தூய்மையாக வாழ்வேன் என்று சொல்ல முடியாத உண்மையை அவன் ஒப்புக்கொள்கின்றான். அப்படி ஒரு தூய வாழ்வை வாழ முடியாத நான் என்று அவளும் ஒப்புக்கொள்வாளா? நினைக்கவே கூச்சமாக இருக்கிறது. ஞானம்மா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். அவளுக்கு சீரான பாதையில் ஏதோ இடையூறு நேர்ந்தாற்போல் கோபம் வருகிறது. ஒருமுறை தன்னை இழந்து தன் வாழ்வை கரையாக்கி கொண்ட அவள் மீண்டும் ஒரு ஆணை நெருங்கி தன்னை இழப்பதா? பல சமயங்களில் அவளுக்கு தன் தனிமையில் அச்சம் தோன்றியதுண்டு. அன்று ராஜா முன்பகுதியில் வண்டியோட்டியின் முன்பு அமராமல் பக்கத்தில் அமர்ந்தபோது அவளுக்கு அச்சம் தோன்றியது. சரையல் என்று தன் கை மீது அவன் கை பட்டுவிடுமோ என்று கற்பனை தோன்றி தோன்றி அவளை அச்சுறுத்தியது. யோசனை செய்ய நீங்கள் நிறைய அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். என் உள் மனசுக்கு உங்களை என்னால் மகிழ்விக்க முடியும். நீங்கள் எனக்கு இன்றியமையாதவராக இருப்பீர்கள் என்று தோன்றுகிறது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு வாழ்க்கையில் மற்றவர் வாழ்க்கையில் நேர முடியாத பல நிகழ்ச்சிகள் நேர வாய்ப்புண்டு. மிதமிஞ்சும் குடிப்பழக்கத்தினின்று என்னை காப்பாற்ற, கடமையிலிருந்து வழுவாத, நாணயமுள்ள ஒரு நல்ல சேவையாளனாக என்னை நிலைநிறுத்த உறுதுணையாக எனக்கு ஒரு மனைவி வேண்டும். அந்த பொறுப்பை உங்களால் ஏற்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த திறந்த மொழிகள் அவளை பிணிக்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் புற அளவில் ஒருவரை ஒருவர் நிர்வாணமாக தெரிந்து கொள்ளும் முன்பு அக அளவில் வேடங்களை களைந்து விடும்போது அந்த பிணைப்பு பரிசுத்தமாகத்தான் இருக்க முடியும் என்பதை மைத்ரேயி புதிய அனுபவமாக உணர்கிறாள். முரளியிடமிருந்து இத்தகைய வெட்ட வெளிச்சமான பேச்சை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. முன்பே எனக்கு உன் வடிவம் உள்ளத்தில் பதிந்து விட்டது. காதல், ஊதல் என்று ஏதேனும் பிதற்றுவான் என்றே அவள் எதிர்பார்த்திருந்தாள். இப்போது தன்னை பற்றி ஞானமாளிடம் ஒரு நாள் கூறியது போல் தன் வாழ்க்கை அத்தியாயங்களை ஒளியாமலே அவனிடம் கூற வேண்டியது அவசியமாக தோன்றுகிறது. தான் தன் பிறந்த வீட்டில் வயசு வருவதற்கு முன்னே வயது வந்த பெண்ணாக ஒரு ஆணின் கண்களில் பட்டாலே குடி முழுகி போகும் என்ற அச்சத்தில் வளர்ந்து துணிந்து காதல் கொண்டு தனராஜின் ஆசை வலையில் வீழ்ந்து 4 மாசம் வாழ்க்கை நடத்தியதையும் கட்சி பாசறையில் தங்கிய போது அம்மணி அம்மாள் அவர்களுடைய ஒழுக்க சீலையை கிழித்து உள்நடப்பை காட்டியதும் அஞ்சி ஓடி வந்து விடுதியில் அடைக்கலம் புகுந்து பின்னர் ஞானம்மாவின் சோதரியாக மறுமலர்ச்சி பெற்ற விவரங்கள் அனைத்தையும் தெரிவிக்கிறாள். 11:30 மணி அளவில் சந்திக்க வந்த அவர்களுக்கு பிற்பகல் 2:00 கூட தெரியவில்லை. காதல் ஊதல் என்பதிலெல்லாம் எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. உடலளவில் உள்ள ஓர் வேட்கைக்கு பூ போட்ட போர்வை போடும் சொல் அது என்பது என் கருத்து. ஆனாலும் இன்னொருவரை மணந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவதை பற்றி என்னால் எண்ணி பார்க்க கூட இயலவில்லை. ஏற்கனவே கரைப்பட்டுவிட்ட என் வாழ்வில் திருமணம் என்று ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் கனவில் கூட நினைத்ததில்லை. அதனாலேயே சமுதாய சீர்திருத்தம், அடிநிலை மக்களின் பிரச்சனைகள் என்று என் வாழ்க்கையை ஒரு துறையில் ஒதுக்கி பயனுள்ளதாக்கி கொள்வதை பற்றியே சிந்தித்திருக்கிறேன். இது நான் சற்றும் எதிர்பார்த்திடாத திருப்புமுனை. மைத்ரேயி முதலில் அவனை மற்ற ஆடவரை நோக்கி பேசுவது போலவே பேசினாள்.
ஆனால் கண்ணுக்கு புலப்படாத

0: போர்வைகளை களைந்த பின்பு அவனை நிமிர்ந்து நோக்கக்கூட கூச்சமாக இருக்கிறது. என்னிடம் பொய்யாக ஆச்சாரம் பார்ப்பதும் கோவிலுக்கு போவதும் போன்ற வழக்கங்கள் ஒன்று கூட கிடையாது. ஓ, நான் ஐ டோன்ட் மீன் தட். மனிதத்துவத்தின் ஓர் உயர்ந்த தன்மை, உயர் ஒழுக்கத்தினால்தான் அதை பெற இயலும் என்று நான் நினைக்கிறேன். பிறப்பினால் மட்டுமல்ல, அந்த பொருளில் நான் சொன்னேன். நீங்கள் ஒருமுறை கன்னிமையை இழந்ததை அதனால்தான் ஒரு பெரிய தவறாக கருதுகிறீர்கள். அது உண்மைதான் என்று அவளுடைய உள்ளம் ஆமோதிக்கிறது. தான் ஒரு கன்னியாக இருந்திருந்தால் இந்த முரளியின் எண்ணத்துக்கு அவள் தலை தாழ்த்தியிருப்பாளாக இருக்கும். ஆனால் அவனும் ஒரு பெண்ணை மணந்து கசப்பான அனுபவங்களுக்கு உட்படாமல் இருந்திருந்தால் இத்தகைய சந்தர்ப்பத்தை இவனை விரும்பியிருப்பானா? நீங்கள் அந்த பழைய கணவர் உங்களுக்கு முறையாக விலக்கு கொடுக்காததனால் இப்படி செய்வது முறையல்ல என்றோ பாவம் என்றோ கருதுகிறீர்களானால் சொல்லுங்கள். என்றேனும் நீங்கள் இணைந்து வாழக்கூடும் என்ற சந்தர்ப்பத்துக்கு காத்திருப்பதனால் நான் என் எண்ணத்தை கூறியதை தவறாக நினைக்கிறேன். அந்த நிலை இங்கு இல்லை. அவருடன் நான் மறுபடி இணைந்து வாழ்வேன் என்பதை எப்படி என்னால் கற்பனை செய்து பார்க்க இயலவில்லையோ, அப்படி நான் மறுமணம் செய்து கொண்டு வாழ்வதை பற்றியும் கற்பனை செய்யக்கூட மனம் துணியவில்லை. ஒருபுறம் பாசி மூடி கிடந்த குட்டையை நீங்கள் கிளறிவிட்டிருக்கிறீர்கள். குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் யோசனை செய்யுங்கள். பெண்மையை தாழ்வாக கருதுவதை நான் வெறுப்பவன். ஒருத்தி என்னை அவமதித்து விட்டு போன பிறகும் கூட பெண்மையை நான் மதித்து போற்றவே விரும்புகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் நாடுகள் இரட்டை நிலைப்பாடுடன் இருக்கக்கூடாது என்றும், பயங்கரவாதத்தை ஒடுக்க நாடுகள் உறுதியான நடவடிக்கை அவசியம் என்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக குஜராத் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்தின் கட்ச் பகுதியின் சர்வதேச எல்லை அருகிலுள்ள ஹராமி நாலா மற்றும் கிரீக் பகுதிகளை பார்வையிடுகிறார். இந்த பகுதிகள் பாதுகாப்பு ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக கருதப்படுகின்றன. ஒடிசா அரசு, இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனம் ஆகியவை இணைந்து செமிகண்டக்டர் சிப்புகளை அமைக்க பயன்படுத்தப்படும் தளங்களை உருவாக்கும் சப்ஸ்ட்ரேட் உற்பத்தி தொழில்நுட்பத்தை இந்தியாவில் கொண்டு வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படும் செயற்கை மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழு ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மாற்றங்கள் குறித்து ஆராய்ந்து இவற்றை சரி செய்ய தனி சட்டம் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த குழு பரிசீலிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். உள்நாட்டு பங்கு சந்தைகள் இன்று காலை வர்த்தகத்தில் சற்று உயர்வுடன் காணப்பட்டன. மேற்கு ஆசிய நிலவரங்களை முதலீட்டாளர்கள் கவனித்து வரும் நிலையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகிய உள்நாட்டு பங்கு சந்தைகள் நேர்மறை நிலைப்பாட்டில் வர்த்தகமாகின. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயது உட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கமும், 5000 மீட்டர் ரேஸ் வாக் என்னும் நடைப்பந்தயத்தில் இந்தியாவின் நிதின் குப்தா தங்கப் பதக்கமும், நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் சாதனா ரவி வெள்ளிப்பதக்கமும் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளுமையை சந்திக்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம்மா.
2: இந்த இனிய நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
1: ஒரு படைப்பாளன் படிப்பாளனா இருக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த படைப்பாளனா உருவாகிறான் இல்லையா, அந்த வகையில உங்களின் மனம் கவர்ந்த படைப்பாளர்கள் அவங்க படைப்பு குறித்து உங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களோடு.
2: எனக்கு பிடிச்ச படைப்பாளன் யாருன்னு கேட்கறீங்க. நிறைய பேர் இருந்தாலும் பெரிய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த மொழியை எளிமைப்படுத்தி அந்த கவிதையை எளிமைப்படுத்தி அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விழைவோடு தமிழ் இலக்கிய பரப்பில் எப்பொழுதும் காலூன்றி நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதியாரைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். கண்ணன் பாட்டு படிங்க. கண்ணனை என்னென்ன உறவுகளா பார்த்திருப்பாரு. குறிப்பா கண்ணன் என் சீடன் என்கின்ற ஒரு நெடுங்கவிதையை நீங்கள் படிக்கிற போது நாமெல்லாம் பெண்கள்லாம் அம்மாக்களா இருக்கும். இன்றைக்கு பட்டம் படித்த அம்மாக்களா இருக்கிறோம். இன்னைக்கு வெளியில பாடம் சொல்லி தரத்துக்கு டியூஷன் டீச்சர் இல்லாம வீட்லயே பாடம் சொல்லி கொடுக்கறோம். அதுவும் இப்ப எல்லாரும் அந்த அம்மாக்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் வந்து எல்லாரையும் பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அவங்க தான் கொண்டு போய் பிள்ளைய இறக்கி விட்டு வராங்க. பிள்ளைக்கு சோறு ஊட்டுறப்ப கூட என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அம்மாக்கள் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அந்த கண்ணன் பாட்டுல பாரதி சீடனாக யாரு கண்ணன் வந்து யாரா இருக்கிறார, கடவுள். ஆனா கடவுளை யாராக மாற்றிவிட்டு சீடனாக மாற்றிவிட்டு பாரதி தன்னை கடவுளாக எண்ணிக்கொண்டு என்னென்ன மாயம் புரிகிறார், எப்படி எல்லாம் பண்றார் அப்படின்னு சொல்ற போது அவர் சொல்லுகிற போது யானே யாகி என்னெல்லாம் பிறவாய் யானும் அவையுமாய் இரண்டிலும் வேறாய் யாதோ பொருளாம் மாய கண்ணன். அதுல அந்த படிமுறை சொல்றார் கடவுள் காடிஸ் எவ்ரிவேர் சொல்லுவோம், கடவுள் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறார் என்கின்ற உணர்வு. எது கடவுள் யார் கடவுள் என்று கேட்டால் எல்லாம் கடவுள் என்கின்ற அந்த கண்ணோட்டம், அந்த இறை நெறியை பரப்புகிற ஒரு கண்ணோட்டம். அந்த கண்ணன் யான் என்கின்ற செருக்கு அறுப்பதற்காக, என்னுடைய செருக்கினை அறுப்பதற்காகத்தான் என்னிடம் சிடுனாக வந்தான் என்று சொல்லுவார். அதுல அந்த பாத்தீங்கன்னா கடைசியிலே தோற்றேன் என உரைத்திடும் போதிலே வென்றாய். நம்ம வாழ்க்கையில நம்ம அங்க தோத்து போற இடம் எங்க தெரியுமாங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில பிள்ளைங்கள்ட்ட தாங்க. தலைமுறை கடந்து போகிற போது, தலைமுறை மாற்றங்கள் வருகிற போது நம்ம தோற்றுத்தான் போகிறோம். அப்ப அந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா பாரதி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாரதியினுடைய கவிதை நம்முடைய பெண்களுக்கான ஒரு கவிதை, நான் பல இடங்கள்ல சொல்லப்பட்ட கவிதை, அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று நித்தம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கீழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின் இறையனமாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாருங்க, நம்மளாம் வேடிக்கை மனிதர்களா இருக்கக்கூடாது. அது இந்த அது 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு பாரதி பாடி. ஆனால் நாம் இன்றைக்கு வேடிக்கை மனிதர்களா இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எல்லாரும் சாப்பிடுறாங்க. தேடி சோறு நிதம் தின்று நித்தம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி, எல்லாரும் கதை கேட்கறது பிடிக்கும், கதை பேசறது பிடிக்கும். ஒரு கதையை நம்ம சொன்னாலே அந்த கதையை 10 கதையை அவங்க சொல்லுவாங்க. பாக்குற நிகழ்ச்சிகள்லாம் கதையா மாத்திக்குவாங்க. அது உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சிக்கலுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த கதையான மனப்போக்கு தான், கதை மனப்பான்மை தான், கதைத்தல் சொல்லுதல் அப்படியாவது. அப்புறம் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு பல செயல்கள் செய்வாங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. அது வயசும் ஆயிடும், நிறைய கூடிடும், கீழப்பருவம் எழுதிடும். பிறகு நமக்கு தெரியும் அடுத்து நமக்கு வரப்போறதுன்னா மரணம் தான் வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு அழகான செய்தியை சொல்றேன். சங்க இலக்கியத்துல நீங்க மரணத்தை படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற போது உங்கள் மனம் தான் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கும். நீங்கள் வாழ்கிற போது நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அல்லது செய்யாமல் இருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சங்க இலக்கியம் இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த முதுமையை அடைந்த அனைத்து மனிதர்களும் இதை எண்ணி பார்ப்பார்கள். ஏனென்றால் அசை போடுகிற போது நாம் நல்லவர்களாக நல்ல செயலுக்கான ஆக்கப்பூர்வமானவர்களாக இருந்தால் அது மகிழ்ச்சியை மீண்டும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும், உற்சாக பெருகும், அன்பு உற்சாக வரும், ஆதரவுக்காரவங்கள் சேரும். ஆனா நாம் கெட்ட இயல்புடையவர்களாக யாருக்காவது நம்ம தீங்கு இழைத்துக் கொண்டே இருந்திருப்போமே ஆனால் நல்லது கூட

0: இல்லைன்னா நம்மையே அது கொன்றுவிடும். அந்த முதல் நம்ம எண்ணம் தான் நம்மை கொல்லும், அதற்கு பிறகுதான் மரணம் வரும் என்கின்ற ஒரு வாழ்வியல் நிகழ்வை, ஒரு யதார்த்தமான பதிவை பாரதி சொல்கிறான். நரை கூடி கீழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு பின் இறையனமாயும், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பாரதி வேடிக்கை மனிதன் அல்ல.
1: எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
2: இன்றைக்கு உலக மனிதன், காலம் உள்ளவரை வாழுகிற மனிதன், எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் சிறந்த சிறந்த கவிதைகளாக கட்டுரைகளாக வந்தா கேட்போம். பாரதி, இந்த ஔவையார்ன்ற ஒரு அம்மா நமக்கு தெரியும். அந்த ஔவையார் வந்து மிக சிறப்பான ஒரு பெண்மணி. சங்க இலக்கியத்துல அவங்க வந்து 59 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த 59 பாடல்ல புறம் சார்ந்த பாடல்கள் தான் அதிகம். இன்றைக்கு நம்ம புற வாழ்க்கையில வெளி வாழ்க்கையில பெண்ணு போகக்கூடாது, பொண்ணுக்கு வந்து அக வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அதுதான் சொந்தமானது என்று அருமையான வாக்கியம். அந்த கலை மனப்பான்மை, அந்த தேடல், அந்த வலிமை, அந்த வீரம் அவையாற்றிருந்தது. அவங்க ஒரு பாடல சொல்றாங்க, நாடாகொன்றா காடாகொன்றா அவளாகொன்றா மிசையாகொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. பாருங்க, நாடு என்பது நாடாக இருக்கலாம், அதாவது அப்ப மருதநில பகுதியாக இருக்கலாம், நம்ம நாநில பாகுபாடு என்று சொல்லும் அல்லவா, காடாக இருக்கலாம், முள்ளநில பகுதியாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், நெய்தலாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், குறிஞ்சியாக இருக்கலாம். பாருங்க எப்படி நம்ம நாநில பாகுபாட்டை அந்த பாடலுக்குள்ள வச்சுட்டாங்க. அந்த நிலம் முக்கியதல்ல, அந்த இடம் முக்கியம் இல்ல, அந்த இடத்துல வாழக்கூடிய ஆடவர்கள் நல்லவர்களாக இருப்பார்களேயானால் அந்த நிலம் நல்ல நிலம். இன்றைக்கு அதான நம்ம பாலியல் சமத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ சட்டங்கள், எவ்வளவோ நெறிமுறைகள், எவ்வளவோ நடந்து ஏற்படுகிறது, ஆனால் நடப்பது என்ன? அங்கங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை இன்றைக்கும் எண்ணி வெளியில் செல்ல பயப்படுகிற ஒரு தன்மை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை, அப்ப நிலத்தின் அடையாளம் யார்? நல்ல ஆண்கள் தான் அடையாளம். ஏன்னா அந்த ஆணாதிக்க சமூக அமைப்புல அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மொழியை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த விடுதலை நோக்கி நாம் மையப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விடுதலை என்பது நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்ம சிதைப்பதாக இருக்கக்கூடாது. நாமும் வாழ வேண்டும், நம்மை சார்ந்திருப்போரையும் வாழ வைக்க வேண்டும். எனவேதான் வள்ளுவன் பேசுவான், பெண்ணின் பெருந்தக்கை யாவுளை என்று பேசுவான். தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண், அந்த தற்காப்பு என்பது மிக மிக அடிப்படையானது. அப்ப தற்காப்பு என்று சொல்கிற போது இங்கே அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. சுயநலம் உள்ளவளாக நாம் இருந்தால் நம்மை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் சுய நோக்கு உள்ளவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி பலரும் இருப்பார்கள். நமக்கான கரங்கள் என்பது நீளம், அது அன்பு கரங்களாக இருக்கும். எனவே இந்த வாழ்க்கை என்பது மிக அழகானது. இந்த வாழ்க்கையில் நாம் வேடிக்கை மனிதர்களை போன்று இருக்கக்கூடாது என்பதுதான் பாரதியின் கருத்து. பாரதியும் அப்படி இல்லை. பாரதியை படிக்கக்கூடிய நாமும் உணர்வுபூர்வமாக ஆக்க செயல்பாடு உள்ளவர்களாக நாம் இருப்போமையானால் நாமும் வேடிக்கை மனிதர் அல்ல. அதுவே நம்ம வாழ்க்கையின் உண்மையான நிலை. அதாவது ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் பேசுவான். நாமே கடவுள், நம் மனமே கோவில். நம்முடைய மனம், மெய், வாக்கு இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற போது நம் வாழ்க்கை என்பது மேம்படும். அப்ப தனி மனிதராக, ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக, ஒரு இளைஞனாக, ஒரு முதியோராக நாமும் மேம்பட முடியும். நம்மை சார்ந்திருக்க குடும்பத்தையும் மேம்படைய வைக்க முடியும். இந்த குடும்பங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்பது உயர்வடையும். சமூகம் சேர்ந்திருக்கக்கூடிய நாடு என்பது செழிப்படையும். நாடுகள் சேர்ந்திருக்கக்கூடிய உலகம் என்பது உயர்வடையும். எனவே இந்த சிறிய தளத்தில், இந்த சிறு துளியிலிருந்து பெருவெள்ளத்தில் நாம் கரைத்துக் கொள்ளலாம். நம்முடைய அன்புணர்வு தான் இந்த வாழ்க்கையினுடைய மிக மொத்தமான மகிழ்ச்சிக்கான அடித்தளம். எனவே நம் அண்மை எக்காரணத்தை விட்டும் இழந்து விடாமல் வாழ்க்கை சார்ந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு நாம் அறிவை போட்டுக் கொண்டு நாம் செயல்படுகிற போது நாம் எல்லாம் வேடிக்கை மனிதர் அல்ல, நாம் எல்லாம் வாழ தகுதி பெற்ற சிகரம் தொடுகிற மனிதர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த பார்வையை நான் பாரதியை வாசிக்கிற போது எனக்கு அவன் கொடுத்திருக்கிறான். பாரதியின் சீடனாக இருக்கக்கூடிய பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார், இன்னலிலே தமிழ்நாட்டினிலே மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி என் ஆவியில் இரக்கம் உண்டாக்கியது. அந்த உள்ளுணர்வு இருந்தாதான் இயற்கையின் மூலமா படைப்பை உருவாக்க முடியும். நீங்க கேட்டீங்க, ஒரு படைப்பை உருவாக்கணும் என்ன பண்ணலாம்னு, அந்த உள்ள எழுச்சி இருக்கணும். அந்த உள்ள எழுச்சி, அந்த உணர்வு மனிதர்கள் மீதான, சக மனிதர்கள் மீதான நேசம் அன்புதான் அடிப்படையானது. இவன் ஏன் எப்படி இருக்கிறான், இவனுக்கான விஷயம் ஏன் தெரிய மாட்டேன், இவர்களுக்கான

0: சிக்கல்கள் இருந்து விடுபடாம ஏன் இதுக்குள்ளே ஒன்று கிடைக்கிறார்கள் என்று நாம் அவர்களை கை கொடுத்து தூக்க, கவிதை கொடுத்து தூக்க முயற்சிக்கிற போது, அந்த படைப்பை அவன் வாசிக்கிற போது, இந்த படைப்பு அவனுக்குள்ளே சென்று அவனை துரத்தி துரத்தி அவன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியை செய்கிறது. எனவே படைப்பாளர் என்ற முறையில் எனக்கு பாரதியை மிகவும் பிடிக்கும். ஒரு பாரதியோடு தொடர்புடைய சமகால கவிஞராக கருதப்படக்கூடிய பாரதிதாசனும் மிகச்சிறந்த கவிஞர். அதான் காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடல் பரப்பில் ஒளிப்புறையில் அவளை கண்டேன், நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் பசையுள்ள பொருளெல்லாம் பசையவள் காண். அப்ப விருப்பத்தோடு வாழ்க்கையை பார்க்கணும். ஆர்வங்க, இன்வால்மெண்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆர்வம் தான் வாழ்க்கையினுடைய மேம்பாடு, ஆர்வம் தான் வாழ்க்கையினுடைய மனத்தினுடைய மெய்ப்பாடு. எனவே மெய்ப்பாடு ஆர்வமாக இருந்தால் மேம்பாடு தானாக வந்து சேரும். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு செய்தி. இது
1: பிடித்த படைப்பாளர்கள் பத்தி உணர்வு பூர்வமா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய படைப்பாளர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேசலாம் வாங்க.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
4: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. ஆமா, நீங்க பிடித்து படித்த படைப்பாளர்களா இருக்கட்டும், படைப்புகளா இருக்கட்டும், அதன் வழி நீங்கள் படைத்த முதல் படைப்பு அது எப்படி இருந்தது, அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன தந்தது அப்படிங்கறத பகிர்ந்துக்கோங்க.
2: முதல் படைப்பு அப்படின்னு சொல்ற போது எனக்கு நம்முடைய இலக்கிய பரப்பு பல வகையான இலக்கிய வகைகளை கொடுத்திருக்கு. கவிதை, சிறுகதை, நாடகம், நாவல் என்கின்ற பல்வேறு வகைப்பாடுகள் இருக்கிறது. இதுல எனக்கு ரொம்ப மிக பிடித்தமானது கவிதை. கவிதை வந்து ரொம்ப சொல் சுருக்கமா இருக்கும், செறிவா இருக்கும், கருத்து ஆழமா இருக்கும், மிக எளிமையா நம்ம வந்து சேரும். அந்த வகையில படிக்கிறதுக்கான நேரமும் நம்ம குறைவா எடுத்துக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கவிதை என்ன பண்ணும், ஒரு ஏதோ ஒரு வேலையை செய்யும். அப்ப கவிதை பிடித்தமானது. நான் வந்து முதுகலை பயின்ற போது ஒரு மழைக்கால பொழுது, இரவு பொழுது, ஒரு மணி ஒரு 7 இருக்கும், மழை கொட்டி கொண்டிருக்கிறது. திண்ணையில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப என் கூட இருக்கிற உறவுக்காரர் சொல்றார், நீங்க நீ தமிழ் படிக்கிறீ, ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம். அதான் முதல் கவிதை. தமிழ் படிக்கிறீங்களே, ஒரு கவிதை எழுத வேண்டியதானே, எனக்கு தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ சொல்கிறேன், யாரையாவது ஒருத்தவங்களை காலில் விழுந்து கும்பிடணும்னு நினச்சா எனக்கு தொல்காப்பியர் தான் பிடிக்கும். எவ்வளவு ஒரு பரந்த பார்வை, அப்படியே எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மொழியுடைய பண்பாட்டு வாழ்வியல் மொழி சார்ந்த எல்லா விஷயங்களையும் இப்படி ஒரு இலக்கணமா, இப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொடுக்க முடியுமா, ஆச்சரியம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தொல்காப்பியத்தில் நம்ம தொடங்கி நம்ம பார்க்குறோம். ஒன்னொரு விஷயமா, தொல்காப்பியம் நல்லாவே படிப்போம் இலக்கணம் பிடிக்கும்ன்றதுக்காக. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய இந்த உறவுக்காரர்கிட்டலாம் நான் வந்து மனப்பாடம் செஞ்சு சொல்லுவேன். அவருக்கு பிடிக்கும் அது. அப்போ அவர் என்ன பண்ணார், எனக்கு கிண்டல் பண்ணணுன்றக்காக இங்கே ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் அப்படி எழுதினேன். அது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கவிதை நான் இங்கே சொல்கிறேன். நீலவானின் நிலவு மங்கையவள் நட்சத்திர வரதட்சணை வாங்காமல் சென்றதனால் அடிவாங்கல் தான் இடியோ, அடிதாழாமல் அழுவதுதான் மழையோ அப்படின்னு வந்தது. எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நீலவா நாடைக்குள் உடல் மறைத்து நிலாவென காட்டுகிறாய் ஒளிமுகத்தின் பாரதிதாசன். அது மட்டும் இல்லை, காலையிலிருந்து பொழுது வரைக்கும் வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போனவன் பசி எடுக்குதுன்னு வீட்டு முற்றுதல் படுத்து வானத்தை பார்த்துருப்பான். பானையார கணத்திருந்த வெண்சோறு வெண்ணிலாவை. அந்த நிலாவை பார்க்குற போது நம்ம சோறு வடிச்சிட்டு சோத்து பானை மேலே இருக்கிற தட்டை எடுத்துட்டவனே அது ரவுண்டாக இருக்கும், வட்டமாக இருக்கும். பானையார கணத்திருந்த வெண்சோர், ஒரு உழைப்பாளிக்கு அது வெண்சோராக தெரிகிறது. தூரமா இருக்கு, ஆனா கைக்கு எட்டல. அது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள போயிருக்கு. அப்ப எனக்கு மழைக்கால பொழுது அவர் எழுத சொல்லிட்டாரு, அப்புறம் எழுதிதான் ஆகணும். அப்ப நீலவானின் நிலவு மங்கையவள், வானத்துல இருக்கக்கூடிய நிலா, ஆனா அன்னைக்கு மழை காலத்துல அது இருக்காது, தொலைஞ்சு போயிடும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1961 வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு ஒரு 3 தலைமுறைகள் கடந்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் தங்கத்துடைய விலை உயர்கிற போது இந்த பொம்பளை பிள்ளை பெத்துக்கணுமா, ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம். இன்னைக்கு ஏழை எளிய மக்களுடைய உணர்வு ஓட்டங்களில் அதுக்கான

0: கிடக்கிறது. அது மாறல, பணம் படைத்தவர்கள் அவர்கள் பொருள் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள், அதை பற்றி அவர்கள் பேசவில்லை, ஆனாலும் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று எண்ணுகிற போது அவர்களால் கொடுக்க முடியாமல் அப்ப வரதட்சணை என்பது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிறது. வரதட்சணை என்பது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிறது. அப்ப நாம் அதை பார்க்கிற போது நீலவானின் நிலவு மங்கையவள் நட்சத்திர வரதட்சணை. ஏன்னா மழைக்காலத்துல நட்சத்திரமும் இருக்காது, வானத்தை நம்ம அண்ணந்து பார்த்தா நட்சத்திரங்களை நிலா வந்து வரதட்சணையா வாங்கிட்டு போவோம். நட்சத்திர வரதட்சணை வாங்காமல் சென்றதுனால் வானத்தில் நட்சத்திரமும் இல்லை நிலவும் இல்லை, அடிவாங்கல் தான் இடியோ, மழை பொழிஞ்சா இடி இடிக்கும், அது அடிக்கிற மாதிரி சத்தம், இடியோ அடிதாளாமல் அழுவது தான் மழை, வானம் அழிகிறது. நிலவு மங்கையவளை தொலைத்து விட்டு வானம் அழிகிறது, இந்த சமூகம் அழுகிறது என்கின்ற அந்த ஒரு பார்வை எனக்கு முதலில் வந்த ஒரு கவிதை. அதுக்கு பிறகு கூட நான் ஒரு கவிதை எழுதினேன், அதில் நிறைய செய்திகள் இல்லை, ரொம்ப அருமையான ஒரு வரி. அடுப்பங்கரை குத்தகைக்காரிக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. இன்னைக்கு பெண்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபினுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், நிறைய மருத்துவ உலகத்துக்குள்ள அதுவும் இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்கள்ல பெண் வந்து இந்த இரத்த அணுக்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருப்பதாக, அதுக்கு தான் நிறைய மகப்பேருக்காக முன்னாடி நிறைய செயல் திட்டங்களை வகுத்து பெண்களுக்கு இந்த பால்வாடிகள்லாம் உருவாக்கி நிறைய பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுக்கணும்ன்றதுக்காக. அப்ப இவங்க தான் உட்காந்து சமைக்கிறாங்க, இவங்க தான் அடுப்பங்கரைக்குள்ள இருக்கிறாங்க, வகை வகையா சமைக்கிறாங்க. ஆனா வகை வகையா சமைக்கக்கூடிய இவங்க, மூன்று பொழுதும் சமைச்சு கொண்டே இருக்கக்கூடிய இவங்க ஏன் வந்து ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கிறாங்க? அப்ப இவங்க அதை சாப்பிடணும்ன்ற உணர்வை விட இவங்க சமைச்சதை சாப்பிடணும்ன்றவங்களுக்காக தான் சமைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டது போகவே மீதி இவங்களுக்கு கிடைக்குது, அதை அவங்க ஏத்துக்கிறாங்க, அது தெரியல. அந்த ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், நான் நம்ம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு வர வேண்டும். அப்ப அந்த உணவு தான் அடிப்படையானது. உணவு ஊட்டம் இல்லை என்றால் எங்க நமக்கு ரத்த ஓட்டம் இருக்கும்? ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா எப்படி நம்மளால சீரா செயல்பட முடியும்? நமக்கு எது கிடைக்கணுமோ அவெல்லாம் கிடைக்காம தான் போகும். அப்ப நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும்.
1: இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
4: உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று சொல்வது போன்று பெண் உடம்பு, இன்னைக்கு பெண் உடம்பையெல்லாம் இன்னைக்கு வந்து பெண்கள் எழுதுறாங்க. நவீன எழுத்தாளர்கள் வந்து பெண் உடலை நிராகரித்தல் இன்னைக்கு என்ன, பெண்ணை யாரா பாக்குறாங்க? ஒரு போகப்பொருளா, ஒரு உடலாக பார்க்கக்கூடிய பார்வை ஆண் சமூகத்துக்கு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு படைப்பாளனா வந்து நூல் படைக்கல, ஆனா ஒரு ஆய்வாளரா நான் நூல் எழுதியிருக்கிறேன். அதான் பாரதிதாசனையும் பாப்புலோ நெருடாவையும் ஒப்பீடு பண்ண அந்த ஆய்வு நூலை இப்போதான் 2024 நான் வெளியிட்டேன் அந்த நூல். நீங்கள் பார்க்குற போது நான் 89 பாப்புலோ நெருடாவோட பாரதிதாசனை ஒப்பீடு செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அப்போ எனக்கு தரவுகள் கிடைக்கல. நான் ஒரு ஆங்கிலத்துறையை போய் கேட்குறேன், அந்த ஆங்கிலத்துறையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் என்சைக்ளோபீடியா பாருங்க, எங்களுக்கு தெரியல பாப்புலோ நெருடா யாருன்னு தெரியல. நம்ம அறிவுச்சூழலுக்கு என்ன தோணும், ஒரு பாப்புலோ நெருடான்னு பேர் சொன்னோடனே யாரும் ஆங்கிலத்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே போய் நான் பேரை தேடுற போது எனக்கு நெருடா பாப்புலோன்னு தொடர்றதா, இல்லை பாப்புலோன்றத பியா பியான்னு எனக்கு தெரியல. மீண்டும் என்னுடைய நெறியாளர்கிட்ட வந்து கேட்கிறேன், நீங்க பேர் சொன்னீங்களே எனக்கு அதுக்கு சரியா எனக்கு கேட்கல, அது பிஏ பியான்னு கேட்கிறேன். இல்ல நீங்க போய் தேடுங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு, எனக்கு ஏதோ ஞாபகம் அப்படின்ட்டு. நான் மீண்டும் போய் அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, அப்பதான் முதல் முறை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பாக்குறேன், என்சைக்ளோபீடியா அமெரிக்கான பாக்குறேன், 100 பாயிண்ட்ஸ் இந்த வேர்ல்டு பாக்குறேன், கண்டெம்பரரி பாயிண்ட்ஸ் இந்த வேர்ல்டுன்னு பாக்குறேன். இப்படி நிறைய என்சைக்ளோபீடியா பெரிய பெரிய நூல்களை எல்லாம் பார்த்தா அவருடைய பயோகிராபி எனக்கு கிடைக்குது. ஆனா எல்லாத்திலயும் ஒரே தகவல்கள், ஒரே செய்திகள் தான் இருக்கு. அதெல்லாம் நான் எழுதிட்டு அப்ப

0: ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது நம்முடைய பாண்டிச்சேரியில. பல்கலைக்கழகம் ஒரு 6 பல்கலைக்கழகங்கள்லிருந்து வந்து 6 பேர் வந்து கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அப்போ என்னுடைய பேராசிரியர் என்ன சொன்னார், நீங்கள் தான் வந்து போய் இந்த ஒப்பிலக்கிய ஆய்வாக நீங்கள் தான் இந்த கட்டுரையை வாசிக்கணும் அப்படின்ட்டார். எனக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளை வைத்துக்கொண்டு நான் போய் அந்த கட்டுரையை வாசிக்கிறேன். அந்த ஆய்வரங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்திருக்கவங்களும் பேராசிரியர் பெருமக்கள் பல பல்கலைக்கழகங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களில் இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் நெறியாளர்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை இந்த ஆய்வை தொடர்ச்சியாக நிகழ்த்த சொல்லுங்க, இதுதான் பாரதாசரங்க நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்கமாக இருக்கும், இந்த ஊக்கத்தில் இந்த பொண்ணை குறைச்சிடாதீங்க, தேடல் இருக்கு, சின்ன பிள்ளையாரும் தேடுகுது, தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, தேட சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு வலுவூட்டிட்டாங்க. நான் வந்து நெருடாவை பற்றி நிறைய தரவுகள் தேடிட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப அதாவது அவர் என்னன்னா ஒரு சிலி கவிஞர், ஆனால் ஒரு சிலி கவிஞராக சிலி எங்கே இருக்குன்னு தெரியாது, இதுதான் நிஜம். இன்னைக்கு தான் பார்த்துடலாம் லாட்டின் அமெரிக்கன் போய்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ லாட்டின் அமெரிக்கா என்னன்னு பார்க்கணும். லாட்டின் அமெரிக்காவுக்குள்ளே போய் தேடுற போது சிலி வருது. சரி, ஒரு சிலி கவிஞராக இருந்தாருன்னா அவர் அந்த நாட்டு மொழியில் தானே, அவர் ஸ்பானிஷ் போய்ட்டுன்னு போட்டிருக்கு, ஒரு ஸ்பானிய கவிஞர், அப்போ ஸ்பெயினில் தான் அவர் இருந்திருக்கணும். பாப்லோ நெருடாவுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு அவர் எங்கெங்கெல்லாம் போனார், எங்கெங்கெல்லாம் இருந்தாருன்னு அதெல்லாம் வந்து உட்காந்துட்டு நான் ஒரு நோட்டு போட்டு உட்காந்து எழுதுவேன். எனக்கு தெரிந்த ஆங்கிலம், குறைந்த ஆங்கிலம், அதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு. இன்னைக்கு இருந்ததுன்னா ரொம்ப எளிமையாக அதை தமிழில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அன்றைக்கு ரொம்ப அருமைப்பாடோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு சின்ன சின்ன தரவுகளை ஆனால் சோர்ந்து போகாமல் தேடினேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடுறேன் பாப்லோ நெருடாவை. அப்போ என்னோட நெறியாளருக்கு புல முதன்மையாளராக இருக்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து 100 பக்கங்கள் கொடுத்தால் கூட உங்கள் ஆய்வு புதிய ஆய்வு, தமிழ் ஆய்வுகளில் ஒப்பிலக்கிய ஆய்வு, பாராசரம் கொண்டு செல்லக்கூடிய ஆய்வு, நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், வாய்மொழி தேர்வுக்கு நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்றார். ஆனாலும் எனக்குள்ள என்னன்னா, இந்த வெளியில போகிற போது இது தவிர்க்கப்பட்டா நமக்கு என்ன ஆகும், நம்ம இன்னும் நிறைய தேடணும் தேடிட்டே இருக்கிறோம், இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. அப்ப அமெரிக்கன் கான்சுலேட் போறோம் சென்னைக்கு. சென்னை அமெரிக்கன் கான்சுலேட் போற போது அங்க போய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், ஷேக்ஸ்பியருக்கே அவ்வளவு தூரம் அவருடைய படைப்புகளையும் திறனாய்வுகளையும் கலெக்ட் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. அப்ப பாப்புலர் நெருட பத்திய திறனாய்வுகள்லாம் நான் தேடுறேன், அவருடைய அந்த கிரிட்டிசிசம் பத்தி எல்லாம் என்ன கொடுத்திருக்காங்க, அந்த கிரிட்டிசிசம் அடிப்படையில தான் நான் வந்து பாக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அந்த மாதிரி இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் உட்காந்து ஒரு டைரியில எல்லாத்தையும் எழுதினேன். இப்ப மேலாம் ஜெராக்ஸ் பண்ண முடியாது, எழுதினேன். வருகிற போது அப்ப அங்க பக்கத்திலே வந்து ஒரு ரஷ்யன் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருந்தது. அங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஏபிஎன் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அதுல பார்த்தா நெருடா பிராவ்தான்ற இதழில் வந்து தன்னை பத்தி எழுதியிருக்க, ரஷ்ய கவிஞர் விக்டர் ஹியூகோலாம் பத்தி எழுதியிருக்கிறார். அந்த தரவுகள் கிடைச்சது. அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் இங்க வந்து அவருடைய அந்த ஆய்வை நான் நிகழ்த்தி கொண்டே இருக்கிற போது கொஞ்சம் செய்வேன், உடனே ஒரு மனசு வரும், இதை தொடர முடியுமா நம்மால, இது இவ்வளவு கடினமா இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட கடினமான தலைப்பு. அப்ப ஒரு முறை நான் வந்து ஈரோடு தமிழன்பன், அவங்க ஐயா இல்ல மிகச்சிறந்த கவிஞர், உலக அளவில் பாராட்டுக்குரிய கவிஞர், அவருடைய வீட்டுக்கு நான் போகிற போது அவருடைய பெரிய மகன் புத்தகத்தை தேடி தரவுகள் தேடி தான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய முதல் மகனுக்கு பேரு பாரதிதாசன், இரண்டாவது மகனுக்கு பேரு பாப்லோ நெருடா. நீங்க நம்பவே மாட்டீங்க, நாம பாரதிதாசனையும் பாப்லோ நெருடாவையும் நம்ம ஒப்புயல் பார்வை பார்க்கிறோம். இவர் மிகச்சிறந்த கவிஞர், உலகம் அறிந்த கவிஞர், இவர் பேர் வச்சிருக்கிறார்னா கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் ஒத்துமையும் அந்த ரெவல்யூஷனரி தாட்டும் இருக்குது. இந்த புரட்சியான மனப்பான்மையும் மாற்றத்துக்கு உட்படுத்துகிற ஒரு மகத்தான உணர்வும் இயற்கை நேசிப்பும் காதல் உணர்வும் இருந்திருக்குது. அதனால நம்ம இதை வந்து தொடர்ந்து நம்ம நடத்தலாம் இந்த ஆய்வு அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு வந்தது.
1: மிக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
6: பணியுடைய நெருக்கடிகள் எல்லாம் இருக்கு, நிறைய வீட்டு நெருக்கடிகள் இருக்குது. இதுக்கு நடுவில் நான் வந்து ஆய்வு பண்ணணும். இப்படியே போற போது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இருக்கிற போது நிறைய நேரம் நான் இருடாவோட பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஒரு முறை நான் வந்து இரவு பொழுது சொல்றேன், எனக்கு இந்த ஆய்வு வேணாம், இந்த வழிகள் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். நான் முதல் தலைமுறை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அவருடைய ஒரு ஒரு கவிதையை நான் படிச்சு படிச்சு உள்ள போறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இவர் பேசுறது முழுக்க முழுக்க ரியலிசம், பாரதிதாசன் யதார்த்தம். நம்மளுடைய மொழியோட ரொம்ப நெருக்கமானவர், இப்ப எளிமையான ஒரு மொழி, ஒன்றும் பெரிய கடினம்லாம் கிடையாது. ஆனால் பாப்புலர் நெருடாவை படிக்கிற போது அவர் ஸ்பானிஷ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து, இங்கிலீஷ்ல இருந்து நான் பண்றேன் என்னோட இங்கிலீஷ்ல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சொல் சேர்க்கையெல்லாம் ஒண்ணுமே புரியல. ரொம்ப அவர் சர்ரியலிசம் தாட் உள்ளவர் வர சொல்றாங்க. அப்ப இசை கோட்பாடுகளை படிக்கிற போது ரெண்டு பேரும் வைக்க முடியாதுன்ற ஒரு உணர்வு வருது. சரி, இந்த ஆய்வுல நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி, ஒவ்வொரு சனப்பொழுதும் நீங்க இரவு நேரத்துல நான் விழித்திருந்த பொழுதுகள் தான் அதிகம். அந்த விழிப்பு என்பது எனக்கும் நெருடாவுக்குமான ஒரு உணர்வோட்டமாக இருந்தது. ஒரு முறை நான் வந்து இல்லாமல் கூட போகலாம் என்கின்ற அந்த ஒரு உணர்வுக்கு நான் தள்ளப்பட்டேன். அடுத்த நாள் காலையில நான் ஏற்கனவே அந்த இன்டர்நேஷனல் செமினார் பண்ணும்போது ஊட்டியில இருந்து பிரம்மராஜன் அப்படின்ற ஒரு அவர் வந்து மெமோயர்ஸ் என்ற நினைவலைகளை எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். அப்ப அந்த புத்தகத்தை அன்னைக்கு காலையில நான் படிக்கிறது திறக்கிறேன். நெருடாவுடைய கவிதைகளை படிச்சுட்டு புரிஞ்சுக்க முடியாம யாரோ ஒரு தற்கொலை பண்ணிட்டான்ற செய்திய நெருடாவை வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்ப எனக்கு இது என்ன மிகப்பெரிய, நெருடாவோட நான் கேட்கிறேன், ஏயா நீ எங்க இருந்த, எதுக்கு என்ன நான் ஆய்வு மாணவியா போனோம், ஏன் எனக்கு பாரதாசன் கொடுக்கணும், நான் பாரதியாரதான் எடுத்துக்கணும் நினைச்சேன், சூழலால எனக்கு பாரதாசன் வந்துட்டு, சரி பாரதாசன் கூட நான் மொழிநடையா மாத்திக்கலாம் அப்படின்னு போய் நெறியாளர்கிட்ட கேட்கிறேன். நெறியாளர் அது கூடாது, நீங்க தொடர்ச்சியா இதுலயே பண்ணுங்க அப்படின்றாரு. அப்ப இந்த நெறியாளரும் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு, அடுத்து ஒருத்தவங்க வராங்க, என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. தொடர்ச்சியாக எனக்கு நிறைய போராட்டங்கள் இருந்ததுங்க. எனக்கு இந்த ஆய்வு வாழ்க்கை என்பது நிறைய விடாமுயற்சியும் உழைப்பையும் போராட்டத்தையும் எனக்கு கத்துக் கொடுத்த ஒரு பாடம். அந்த பாடம் ரொம்ப ஆழமான பாடம், ஒரு நல்ல தேடல், கடினமான பணி. அப்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வாசிக்கிற போது வெளித்தளங்களுக்கு போறப்ப பாப்புலர் நெருடான்னு யாரா இருந்தாலும் பட்டமாலாம் பாப்புலர் நெருடா, பாப்புலர் நெருடான்ற ஒரு பேரை கேட்டுட்டாலும் ஏதோ பத்திரிக்கை வந்தாலும் உடனே எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதை பார்ப்பேன் பாப்புலர் நெருடா பத்தி. ஆனா அது நம்ம சொல்லக்கூடிய செய்திகளாக தான் இருக்கும். இப்படி நான் பண்ணி என்னோட ஆய்வேடை சமர்ப்பித்தேன். என் ஆய்வேடு வந்து மூணு பேர் கேட்டு போயிருந்தது, எல்லாரும் ஹைலி கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஆய்வேடு வாய்மொழி தேர்வு நிகழ்த்தின போது அந்த அறையில நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அறை வழிந்தது. அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், படைப்பாளர், நம்ம பிரபஞ்சன், எல்லாரும் அங்க நிறைஞ்சி இருந்தாங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் அது ரொம்ப நாள் நான் நெருடாவோடையும் பாரதாசனோட இருந்ததுனால எதையுமே ஆய்வேடே பார்க்காம அவங்க கேட்ட கேள்விகள் நான் ஒரு எழுத்து எழுத்தாக நான் என்னை படிச்சிருக்கிறேன். முழுமையா படிச்சனா எனக்கு தெரியாது, முழுமையா பார்த்தனா தெரியாது. நான் பார்த்த பார்வையில அவர்களை நான் முழுமையா வாசிச்சிருக்கிறேன். அப்ப நான் அதை நல்லா சொல்ற போது அந்த வாய்மொழி தேர்வு முடிவுல நீங்க முனைவர் பட்டத்துக்கு தகுதியானவர் சொல்கிற போது அப்பதான் எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்தது. நான் ரொம்ப காலம் அவரோட உறவாடினேன். அந்த உறவாடலுடைய தேடல் தான் எனக்கு பிறந்திருக்கிறேன் மகனும் அப்படியே இருக்கிறானு எனக்கு தோணும். ஏன்னா அப்பா வந்து என்னுடைய வயிற்றுல என்னுடைய மகன் இருந்தான். எனக்கு இப்ப கூட நீங்க நினைக்கிற போது அவன் மேல எனக்கு எப்பயாவது எரிச்சல் வருகிற போது பாப்புலர் நெருடா என்ற படைப்பாளன் இப்படித்தானே இருந்தான். அதனால இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம தான் இதை சரியா நம்ம வந்து கொண்டு போகணும், நம்ம பார்வையில தான் குறைபாடு இருக்கிறது என்று நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வந்து நிறைய இடர்பாடுகளுக்கு, நெருக்கடிகளுக்கு, முரண்களுக்கு உள்ளாகிற போது அப்பெல்லாம் இந்த பாரதாசனும் பாப்புலர் நெருடாவும் எனக்கு கை கொடுத்து நாங்க இருக்கிறோம், எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு. அதனால இந்த ஆய்வு என்பது வெறும் மேலோட்டமான ஆய்வாக இல்லாமல், அது ஒரு முனைவர் பட்டத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாக இல்லாமல், என்னுடைய உணர்வுகளுக்குள் தங்கி என்னுடைய உறக்கத்தை எல்லாம் தொலைத்து நான் தேடி தேடி யாரை போய் பார்த்தாலும் எங்களுக்கு தெரியாது, எனக்கு புரியாது. ஆனா புதிய படைப்பை படைக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுகிற போது இது நல்ல ஆய்வு, பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட வேண்டிய ஆய்வு, நீங்கள் செய்யுங்கள் என்று எனக்கு கை கொடுத்து தூக்கிய ஒரு ஆய்வு. அப்ப அதை நான் நூலாக வெளிக்கொண்டு வரவில்லை என்பதற்காக நிறைய பேர் எனக்கு கேட்டே இருந்தாங்க. நான் இப்ப நூலா வெளிக்கொண்டு வருகிற போது சர்ச் என்ஜின்ல போய் என் பகன் போடுகிற போது நான் பல்கலைக்கழகத்துல என்ன முடிவுகளை நெருடாவுக்கும் பாரதாசன் கொடுத்தனோ அந்த முடிவுகளை சொல்லிய போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஆய்வை நான் வந்து

இங்கே பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் அதை கொடுத்தோம், அதெல்லாம் வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்போ சொல்கிற போது என் மகன்கிட்ட சொன்னேன், ஒரு ஒரு கருத்தை நான் புரிந்து கொள்வதற்கு அவ்வளோ சிரமப்பட்டேன், ஆனால் நீ எளிமையாக அடுத்து தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, அது எனக்கு மகிழ்ச்சி. நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் நான் நிற்பதற்கான வலிமையை இந்த ஆய்வில் நான் பெற்றிருக்கிறேன், உன்னையும் நான் பெற்றிருக்கிறேன். என் மகனாக நீ நினைத்ததை சாதிப்பதற்கான வலிமை உனக்கு கிடைக்கும் என்று பாப்புலர் நிருடா அவருடைய முதல் கவிதை தொகுப்பு, அதாவது 20 லவ் போயம்ஸ் அண்ட் சாங் ஆஃப் டிஸ்பர் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு, அதை உடனே என் மகன் வாங்கி அதை படித்து விட்டு, இவ்வளோ எரோட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த கவிதையை நீ எப்படி பாரதாசரோட அவரோட ஒப்புமை பண்ண அப்படின்னு அவன் கேட்கிற போது, இதுதான் ஆய்வு, நமக்கு எது தேவையோ அதை பண்ணியிருக்கிறேன், பாப்புலர் நிருடாவை தனியாக பண்ண வேண்டும், அது என்னுடைய வேலை இல்லை என்று என் மகனுக்கு நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து அந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸ்பெயின் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினார் பாப்புலர் நிருடா. அந்த நூலில் நிறைய போராட்டங்கள் அவர் எழுதியிருப்பார். ஒரு ரத்த துளியினால் ஒரு புரட்சியை உருவாக்க முடியும் எழுதியிருப்பார். ஏனென்றால் அவர் படைப்பாளனாக இறுதி வரை இருந்தவர், இயற்கை ரொம்ப நேசித்தவர். எப்படி வந்து பாரதாசன் சொல்லுவார், எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றரும்பேன்னு. பாப்புலர் நிருடா சொல்லுவார், இந்த உலகம் ஒரு ஆப்பிள், நீ அதில் ஒரு சிற்றரும்பு. எங்க பாருங்க, ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்லை, எங்கெங்கயோ இருக்கிறாங்க, ஆனா அந்த கரைசியா போகிற போது இந்த இயற்கை நோக்கு, சமூக மாற்றம், கடைசியில நீங்க பார்க்கிற போது ஒரு அற உணர்வு, இதுதான் அந்த பிலாசபிகளாக வாழ்க்கையை பார்ப்பது. என இவ்வளவு தரவுகளும் என் நூல் இருந்து என்னை வழி நடத்துகிறது. அதனால அந்த நூலை நான் கொண்டு வந்த போது இங்க இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள் சிலரை நான் வைத்த போது நான் யாருக்கிட்டும் அதுல வந்து அணிந்துரை வாங்கல, எதுவுமே வாங்கல. ஏன்னா எனக்கு ஏனோ தெரியவில்லை, அதை வந்து அப்படியே நான் போட வேண்டும் என்கின்ற உணர்வு தான் வந்தது. எதையும் நான் ஆவணப்படுத்தவே விரும்பாதவள். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, அதுல ஆவணப்படுத்துங்கள் ஆவணப்படுத்துங்கள் ஆவணப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். ஒரு மேடை அரங்குக்கு போனாலும் கூட முழுமையாக படித்துக் கொண்டு செல்வேன், அதற்கு பிறகு அதை போட்டு விடுவேன். போன வருடம் ஒரு பாடம் நடத்தினால் அந்த நோட்ஸை போட்டுட்டு புதுசாக ஒன்று நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா புதிதாக நான் படிக்கிற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை என்ற ஒரு விஷயம் வரும். அப்ப அந்த புதிய பார்வை எப்பொழுது விரியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருப்ப திருப்ப தேடுகிற போது விரியும். அதனால பழச வச்சுக்க கூடாது என்ற ஒரு மனநிலை என்னுடைய அடிப்படையான ஒரு கண்ணோட்டமாக இருந்தது. நான் எதையுமே ஆவணப்படுத்தினதில்லை. அந்த வகையில் பாப்புலர் நிருடான்னு சொல்கிற போது, தமிழ் கூறு நல்லுலகில் பாப்புலர் நிருடா என்றால் பட்டம்மாள் என்று சொல்வதும், பட்டம்மாள் பெயரை கேட்டால் பாப்புலர் நிருடாவில் தான் ஒப்பிலைக்கு ஆய்வு முதல் முறையாக இவர் பண்ணியிருக்கிறார் இந்த தமிழ் துறையில் என்று சொல்லுகிற போதும், அந்த ஆய்வின் அடிப்படையாக நான் ஒரு மகனை பெற்று அந்த மகனையும் என்னுடைய எக்ஸ்டென்ஷனாக, என்னுடைய நீட்சியாக, என்னால் செய்ய முடியாததை என்னுடைய மகன் ஒளிப்பதிவாளனாக செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும், என்னை நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் அவன் ஒரு ஆணாக இருந்து கொண்டு அவர் இன்னொரு தளத்தில் அவன் இயங்குகிற ஒரு தன்மையையும், அவன் நான் அல்ல நான் அவன் அல்ல, எனவே இந்த மூன்று கண்ணோட்டத்தில் அவனும் வெற்றி பெறுவான், அவனுக்கான அந்த அறிவை அந்த உணர்வை இந்த ஆய்வின் மூலமாக கருவிலேயே கொடுத்திருக்கிறேன் என்கின்ற திமிர்ந்த ஞான செருக்கோடு நான் சிநேகிதிகளே உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை என்பது வசப்பட வேண்டுமெனால் வாழ்க்கையும் வார்த்தையும் செயலும் மாறிவிடக்கூடாது. அதில் நான் மிக முடிவாக திண்ணியமாக துணிச்சலாக இருந்தேன். எத்தனை நெருக்கடிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால் என் மனத்துக்குள் இருந்தது. ஏனென்றால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு. அதனால் தான் சொல்கிறேன், பணி நிறைவு பாராட்டு விழா என்னுடைய கல்லூரியில் நடைபெற்றது. அவ்வளவு மகிழ்ச்சி. நான் வேண்டாம் என்று என் முதல்வரிடம் சொல்கிற போது என் முதல்வர் கூறினார், ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சொல்வதற்கு நீங்கள் மிக முக்கியமான உதாரணம். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் யாரை வைத்து சொல்வது? உங்களை நான் பாராட்டுகிற போது அந்த பாராட்டு அவர்களுக்கு போய் சேரும், அப்படி இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுவார்கள். உங்களுடைய மாணவர்களுக்கு அந்த அறிவு போய் சேரும். எனவே மாணவர் உலகம் உங்கள் உலகம் என்றால் நீங்கள் இதை பணி நிறைவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பேசினார். நான் உங்களுக்கு இதை செய்யவில்லை என்றால் 32 ஆண்டு காலத்தில் 27 ஆண்டுகளும் ஒரே கல்லூரியில் பணியாற்றினேன், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. நான் எந்த கல்லூரியில் படித்தேனோ அந்த கல்லூரியில் நான் பணிபுரிந்தேன். என்னிடம் படித்த 10 மாணவர்கள் எனக்கு கீழே ஆசிரியராக எனக்கு சகமாக இருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அவர்கள் திருப்பி சொல்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை மதிக்கக்கூடிய, என்னிடம் அன்பு செலுத்தக்கூடிய, எனக்கு சகோதரியாக தோழியாக நிற்கக்கூடிய அந்த திறத்தை நான் பார்க்கிற போது நான் வாழ்ந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு பெருகும். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர், என்னுடைய துறை தலைவராக, எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் முதல்வராக, யாருக்கும் கிடைக்காத அரிய பெரிய வாய்ப்பு. முதல்வரும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர், துறை தலைவரும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர், நான் பாடம் சொல்லிக் கொடுத்து எனக்கு கீழே 10 பேராசிரியர்கள் என்று பார்க்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இது யாருக்கும் கிடைக்காது. சின்ன கவலைகள் இல்லாமல், எரிச்சல்கள் இல்லாமல், மகிழ்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களோடு, ஆண்களோடு சரிசமமாக உறவாடுவதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு வாய்த்திருக்கிறது. அதற்கான தகுதி எனக்கு எங்கிருந்து கிடைக்கப்பட்டது என்றால், என்னுடைய ஆய்வு தளத்தில் இருந்தான் கிடைக்கப்பட்டது, என்னுடைய படிப்பில் இருந்தாலும் கிடைக்கப்பட்டது. நான் மீண்டும் மீண்டும் வாசிச்சேன், புரியும் வரை வாசிச்சேன். அப்ப வாழ்க்கை என்பது புரிந்து கொள்வதிலும் செயல்படுவதிலும் பிறருக்கு செய்வதிலும் தான் இருக்கிறது என்கின்ற அந்த அடையாளத்தை நான் முன்னெடுத்த போது அது என்னுடைய அடையாளமாகவே மாறிப்போனது. சிறப்பான ஒரு வாழ்க்கையாக நான் கருதுகிறேன். இந்த வாழ்க்கை என்பது நிறைய மேடுபள்ளங்கள் நிறைந்தது, நிறைய சங்கடங்கள் இருக்கும். நாம் நினைத்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என குடும்ப வாழ்க்கை என்று வருகிறோம், எல்லாருக்கும் தெரியும். நம்முடன் பிறந்தார் என்று வருகிற போது, அதுவும் நாமும் அவர்களும் சமநிலையில் இல்லாத போது, அதற்கான கருத்தியல் சிக்கல்
சிக்கல்கள் என்னவென்று தெரியும். அப்ப

0: எல்லா கருத்தியல்களையும் உடைத்து எல்லா கருத்தியல்களையும் ஏற்று முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அதை உடைக்க வேண்டும். அதை அவர்களுக்கு பகிர்கிற போது காலம் கடந்து அதை பகிர வேண்டும். அப்பொழுதே நாம் பகிர்கிற போது சிக்கல்கள் தான் வரும். ஆனால் நாம் பகிர்ந்து கொண்டால் சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு கூட்ட வேண்டும். அன்பும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கை என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி.
1: வாழ்க்கையின் அங்கமாகவும் அடையாளமாகவும் மாறிய தன்னுடைய முதல் படைப்பை பத்தி ரொம்ப அழகா உணர்வு பூர்வமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இவ்வளவு நேரமா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அழகாவும் நிதானமாவும் ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னீங்க. நிகழ்வில் பங்கேற்றதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிமா.
0: இந்த அரிய இனிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் இங்கே பணியாற்றுகிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் ஒரு சிறந்த படைப்பாளரோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரு வல்லவர்கள் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல்.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பி. சுஷிலா, டி. எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து.

சென்ற கானகல் நிகழ்ச்சி தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய பாடல் காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை. டைம் கரெக்டா 2:32 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் சாரங்கதாரா படத்திலிருந்து.
4: வசந்தம் உள்ளே

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இணைந்து பாடிய பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: காணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ஆனந்த ஜோதி படத்துல இருந்து பாடல்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நிகழ்ச்சியோட நிறைவாக எதிர்நீச்சல் படத்திலிருந்து பாடல்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 3:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
2: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போற டாபிக், ஸ்டைலுக்காக ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம், உடல் நலம், குடும்பம், கனவுகள், இப்படி எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம் புகையிலை. எஸ், ஒவ்வொரு ஆண்டும் மே 31 உலக புகையிலை ஒழிப்பு தினம் கொண்டாடிட்டு வரோம். சோ இதை முன்னிட்டு இன்றைக்கு நம்ம ஷோல புகையிலை பற்றிய உண்மைகள், யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், புகையிலை இருந்து எப்படி நம்ம வந்து விடுபடுறது, இப்படி பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவ துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள், வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம்.
0: ஓகேங்க மேம், நேர்களே, இன்னைக்கு உலக புகையிலை எதிர்ப்பு தினம், சோ இத பத்தின சிறப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சோ புகையிலை பத்தின உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2275230 அப்படி நம்பருக்கு நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மேம், ஃபர்ஸ்ட் இந்த புகையிலைனா என்ன, இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ புகையிலைனா என்னன்னா, இது வந்து ஒரு செடியிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான்.
0: ஓகே,
1: ஸோ அந்த செடியோட பேர் வந்து நிக்கோட்டியனா டபாக்கம் பிளான்ட்னு சொல்றாங்க. இந்த நிக்கோட்டியனா டபாக்கம் பிளான்ட்ங்கிறது ஒரு

0: 600 வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ்ல இருக்குது. இது முதல் முதலா நம்ம நாட்டுக்கு வந்து போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஈவன் வாஸ்கோ டகாமா அவரிங்க வரும்போது 1498 இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா நிக்கோட்டின். அந்த நிக்கோட்டின்ங்கிறது ஒரு ஆல்கலாய்டு, அதுக்கு ரொம்ப ஒரு தீவிரமான அடிக்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ப்ராடக்ட், அதாவது அந்த நிக்கோட்டின்ங்கிற ப்ராடக்ட் நம்மளுக்கு அந்த இலையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறுலேருந்து எடுக்கிற அந்த நிக்கோட்டின் ப்ராடக்ட் வந்து நம்மளோட ரத்தத்தில் ஈஸியாக கலக்கக்கூடியது. அது கலந்த உடனே நம்மளுக்கு அதிகமாக ஒரு அடிக்டிவ், அதுக்கான அடிமையாக கொள்ள தக்கதான ஒரு கேரக்டர் அதுக்கு இருக்கு. ஸோ இந்த இலை, இந்த பிளான்ட் எங்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு கேஷ் கிராப்பாக, அதாவது பணத்துக்காக நம்ம கல்டிவேஷன் பண்ணுற ஒரு கிராப்பாகவே நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், யூபி, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம விளைய வைக்கிறாங்க, கல்டிவேஷன் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 80% ஆஃப் த டோட்டல் ப்ராடக்ட் நம்ம நாட்டில் வந்து விளைய வைக்கிறாங்க.
1: ஓகே, சரிங்க. ஃபர்ஸ்ட் இந்த புகையிலை அப்படின்றத எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி இது வந்து அடிக்ட் ஆகுறாங்க இதுக்கு?
0: ஸோ எப்படி இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா, ஸோ நம்ம எந்த ஒரு பழக்கமும் நம்ம சமுதாயத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய உடை, நம்மளுடைய ஸ்டைலு, நம்மளுடைய நாகரிகம், இதெல்லாமே நம்ம சமுதாயத்தை பார்த்து, நம்ம குடும்ப சூழ்நிலையில் பார்த்து தான் நம்ம கற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த டொபாக்கோ ப்ராடக்ட் உடைய யூஸ் வந்து ஆரம்பத்தில் அது ஒரு பழக்கம்தான். அது ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு பழக்கமாக தான் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அது எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நம்மளோட சொசைட்டியை பார்க்குறோம், நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பியர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க அதன் மூலயமா. அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு இதில் வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், அந்த மாதிரியான ஒரு ஆக்டிடியூடில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது தாய் தகப்பன் அல்லது வீட்டில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது பயன்படுத்தினா அதன் மூலியமாகவும் வரலாம். அதே சமயத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இதுக்கான வெளியில் அவங்க பார்க்கறதோ, இல்லை மீடியாவில் பார்க்கறதோ, இல்லை சினிமாவில் பார்க்கறதையோ அவங்க தடுக்கலைன்னா அதனால கூட பேரண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா, சில இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்லிம்மிங் ப்ராடக்ட், ஒரு ஹெல்தி ப்ராடக்ட், இல்லைன்னா இது மேக்ஸ் யூ நோ கீப்ஸ் யூ யங், அந்த மாதிரியான ஒரு ராங் இன்ஃபர்மேஷன்லையும் நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம சொல்ல போகணும்னா மீடியா. ஸோ மீடியாவில் எஸ்பெஷலி இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதிகமா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது மீடியாவில் தான். இந்த சோஷியல் மீடியா, ஈவன் சினிமா, அந்த மாதிரி பார்க்கும்போது அதுல ஸ்டைல், சில இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்த சைல்ட்ஹுட் பீரியட்லேருந்து அடலசன் பீரியட், அந்த மன வளர்ச்சி ஏற்படுற பீரியடில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை பார்க்கும்போது இதை வந்து அவங்க ஒரு மெச்சூரிட்டிக்கான ஒரு சைனாக எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம வளர்றோங்கிறதுக்கு வந்து இதை ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதோ, இல்லை அந்த ப்ராடக்டோட நம்ம சகஜமாக பழகிறதோ, இது வந்து ஒரு நம்மளோட மெச்சூரிட்டியை காமிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இந்த பழக்கம் இருக்கும்போது, நானும் அந்த பழக்கத்துக்குள்ளே ஆகும்போது தான் நானும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்றேன்.
1: ஓகே,
0: ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அங்கீகாரம், ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஒத்துமையை காமிக்கிறதுக்கும் அந்த ப்ராடக்ட் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது அது வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியோ, இல்லை ஒரு எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியோ நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.
1: ஓகே,
0: ஆரம்பிக்கும் போது அது வெறும் பழக்கமாக தான் இருக்கு. ஆனால் நாளடைவில் அது அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆகும்போது அது ஒரு நோய் அளவுக்கு அதிகமாக அவங்க உடலை பாதிக்கப்படுது.
1: ஓகே, இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிராங் இருப்பாங்க, ஒரே ஒரு தடவை ஒரு சிகரெட் தானே பிடிக்கணும், சோ இதுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இன்ட்ரோ பண்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு சிகரெட் கூட உடல் பாதிப்பை ஏற்படுத்துமா?
0: அதாவது இது ஒரு கெமிக்கல் சொல்லியா, நிக்கோட்டின்ங்கிற ஒரு கெமிக்கல். ஸோ அந்த கெமிக்கல் நம்ம உடம்புல போகும்போது கட்டாயம் அதுக்குண்டான பாதிப்பு ஏற்படும் தான். இவர் நம்மளுக்கு தலைவலிக்கு பாராசிட்டமால் போடுறோம், அது எஃபெக்ட் கொடுக்குது தானே, அப்படிதான். ஸோ நம்ம நிக்கோட்டின் ப்ராடக்டை ஒரு டொபாக்கோ யூஸை நீங்கள் ஸ்மோக் ஃபார்மாவோ இல்லை ஸ்மோக்லெஸ் ஃபார்மாவோ நம்ம எடுத்துக்கும் போது கட்டாயம் அதுக்குண்டான பாதிப்பு நம்ம உடம்புல ஏற்படுது. என்ன மாதிரி பாதிப்புன்னு சொன்னோம்னா, நம்ம ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிபி இன்க்ரீஸ் ஆகும், இந்த மூச்சு காத்துல இருக்கிற அந்த நிக்கோட்டின், அந்த அதாவது டொபாக்கோ ப்ராடக்ட்ல இருக்கிற கார்பன் மோனாக்சைடுங்கிறது வந்து நம்ம மூச்சுல இருக்க ஆக்சிஜனுக்கு கம்பீட் பண்ணி நம்மளுக்கு ஆக்சிஜனை குறைக்குது. உடம்புல ஆக்சிஜன் போகாம கார்பன் மோனாக்சைடு உள்ள போகுது. ஸோ அந்த மாதிரியான பாதிப்பு கட்டாயம் ஏற்படுத்துது. சில பேர் நினைப்பாங்க, நான் ரொம்ப லோ லெவல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாங் டேர்ம், ஆனா கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் லோ லெவல் லாங் டேர்மா யூஸ் பண்றவங்களுக்கு கூட கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்குது.
1: ஓகே, இப்ப நம்ம

0: சொல்லிட்டு நம்ம சிகரெட் மட்டும் சொல்றோம். இதை தவிர வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன வகை பொருட்கள்ல அந்த புகையில கீழே இருக்கு?
1: புகையிலைன்னும் போது இலையை பத்தி தான் நம்ம சொல்றோம். அந்த இலையை வந்து ஸ்மோக் ஃபார்மாவும் ஸ்மோக்லெஸ் ஃபார்மாவும் நம்ம பிராடா பிரிக்கலாம்.
0: சோ
1: ஸ்மோக் ஃபார்ம்னு சொல்லும் போது சிகரெட், பீடி, சிகாரு, ஹுக்கா இது எல்லாமே கூட யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்னு சொல்றாங்க, அதாவது பேட்டரி ஆபரேட்டட் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம சிகரெட் எல்லாம் வந்து பேர்ன் பண்றோம், எரிக்கிறோம். ஆனா இந்த ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட் வந்து வெறும்னே ஹீட்னால அது வந்து இப்போ சிகரெட்டை நம்ம பத்த வைக்கும் போது அதுல 600 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு. வேற இந்த ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட் வந்து 250-350 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து ஏற்படுற அந்த ஒரு அந்த ஏரோசால் சொல்ற அந்த புகை, மெல்லிய புகை, அதை வந்து அவங்க சுவாசிக்கிறாங்க. இதை வந்து அவங்க லெஸ் ரிஸ்கா யோசித்து நினைச்சு பயன்படுத்துறாங்க. சோ இது இல்லாம இ சிகரெட்டுங்கிற ஃபார்ம் இருக்குது, இது இல்லாம ஸ்மோக்லெஸ் ஃபார்மும் இருக்குது. ஸ்மோக்லெஸ் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த குட்கா, மாவா, கெய்னி, ஜர்தா இந்த மாதிரி ஸ்னஸ், ஸ்னிஃப், மிஷ்ரி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ அதிக அதிகமாக இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய வந்து டிசால்வபிள் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், டொபாக்கோ கம்மு அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்றாங்க.
0: ஓகே,
1: அது என்னன்னா அது ரொம்ப ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அதை லாசஞ்சஸோ இல்லை ஸ்ட்ரிப்ஸாவோ ஸ்டிக்ஸாவோ இப்பெல்லாம் இப்போ மாடர்ன் கம்யூனிட்டி என்ன பண்றாங்க, அதை சிகரெட்டா பிடிக்காம புகையிலையா பிடிக்காம இது மாதிரியான மாடர்ன் ஃபார்ம்ல அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டொபாக்கோ கம் கூட யூஸ் பண்றாங்க சில பேர். ஸோ இது மாதிரி பல விதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியில ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த ஒவ்வொரு இப்போ ஒரு நார்த் ஈஸ்ட் கம்யூனிட்டிலாம் பார்த்தோம்னா வேற விதமா யூஸ் பண்ணுவாங்க, சேம் இந்த புகையில தான், ஆனா அதுல வந்து ஃபிளேவர், அதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க, அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை ஃபெர்மெண்ட் பண்ணும் போது அதுல இன்னும் அதிகமா வந்து அந்த நிக்கோட்டினோடைய இஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணும், அதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமா இன்க்ரீஸ். ஒவ்வொரு நம்மளுக்கு எப்படி மொழி, பழக்க வழக்கங்கள், சாப்பாடு எல்லாமே நம்ம நாட்டில் ரொம்ப டைவர்ஸா இருக்கும், அதே மாதிரி இந்த டொபாக்கோ ப்ராடக்டோடைய யூசேஜுமே ரொம்ப டைவர்ஸா இருக்கு. ஒவ்வொருத்தோ கம்யூனிட்டியில ஒவ்வொரு விதமா யூஸ் பண்றாங்க. இதுல முக்கியமா என்னன்னா இப்ப நம்மளுக்கு நம்ம நினைச்சுப்போம் வந்து சிகரெட்டு விட பீடி கம்மி, பீடியில கம்மியான எஃபெக்ட் இருக்கும், இல்ல வாட்டர் பைப்பு கம்மியா இருக்கும், இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம ஆய்வுல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பீடியில வந்துட்டு நம்மளுக்கு சிகரெட்ல இருக்கிறத விட அதிகமாக நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நிக்கோட்டினோ இல்ல டாரோ இல்ல கார்பன் மோனாக்சைடோ அதிகமா இருக்குது. அதே மாதிரி அந்த வாட்டர் பைப்பு, அதாவது புகையில வந்து வாட்டர் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த புகை வெளியில வருது, அது கூட வந்துட்டு 1.5 மடங்குக்கு அதிகமா நிக்கோட்டின் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு உடம்புல வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. கார்பன் மோனாக்சைடு வர்றதுக்கு 9 மடங்கு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாம அதனால அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஹுக்கா ப்ராடக்டோ இல்ல இந்த வாட்டர் பைப்பு ப்ராடக்டோ பல பேர் ஷேர் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணும் போதோ இல்ல ஒரு கம்யூனிட்டியில ஷேர் பண்ணி யூஸ் பண்ணும் போதோ ஒருத்தருக்குல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குது.
0: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ வந்து நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இந்த புகையில

0: புகையிலையால் எவ்வளோ எவ்வளோ பாதிப்புகள் அப்படிலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த புகையிலை பயன்படுத்துறதுனால பாதிக்கப்படுற உறுப்பு என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள்.
1: ஸோ இந்த புகையிலை ப்ராடக்ட்டு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த புகையிலை இந்த டிபி காசு நோய் இது ரெண்டும் வந்து உடலில் நம்மளுடைய தலை முதல் கால் வரை உள்ள எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கக்கூடியது. ஸோ இதுக்கு எல்லா உறுப்புகளையும் போய் பாதிப்பு ஏற்படும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதலாவது ஒரு ஹார்ட்லையும் லங்ஸ்லையும் ஃபஸ்ட்டு அதோடைய ஆக்ஷன். ஸோ ஹார்ட்டில் என்ன பண்ணுது, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய பிளட் வெசல்ஸை வந்து குறுகுது, அது நேரோ ஆக்குது. அப்படி நேரோ ஆக்கும் போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஒபீசிட்டி இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்களுக்கு உடனடியாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ இல்லை ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. லங்ஸ்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த புகை போகும்போது நம்மளுடைய லங்ஸ் அதாவது மூக்குல இருந்து நம்மளுக்கு மூச்சு குழாய் போற வழியெல்லாம் வந்து ஒரு மெல்லிய முடி மாதிரி ஒன்று இருக்குது. அந்த முடி எப்படின்னா நம்மளுக்கு நம்ம உடம்பு நம்மளுக்குல ஏதாவது ஒரு டஸ்டோ ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸோ இல்லை மைன்யூட்டான ஒரு ஏதோ நம்ம உடம்புக்கு போகும்போது மூக்கு வழியாக போகும்போது காற்றுல போகும்போது அதை வெளியில் தள்ளுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த மெல்லிய முடிக்கு இருக்குது, அது நம்மளுக்கு மூச்சு குழாய் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த புகையில் யூஸ் பண்ணும்போது அந்த புகை போய் அந்த அந்த அந்த சீலியாங்கிறத வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அப்போ டெஸ்ட்ராய் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனாலும் ஈஸியாக வந்துடும். ஸோ இது ஒன்று. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நுரையீரல் எல்லா இடத்துலையும் போய் அவங்க பாதிக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த புகையிலையில் வந்து நம்ம அந்த புகையில் இந்த புகையில் வந்து கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்குது. அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் விட அதிகமாக போய் ஒட்டிக்கொள்ளுக்குற தன்மை இருக்குது. அப்படி போகும்போது காம்படிஷன் இருக்கும். ஆக்சிஜனாக கார்பன் மோனாக்சைடுன்னு பார்க்கும்போது கார்பன் மோனாக்சைடு தான் நம்மளுடைய நம்ம பிளட்டில் போய் கலத்துறதுக்கு அதிகமாக வாய்ப்பு. ஸ்மோக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கார்பன் மோனாக்சைடு நம்ம கார்பன் மோனாக்சைடு இஸ் அ பாய்சன் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய லங் பாதிப்புகள் ஏற்படுது. பர்மனன்ட் லங் டிஷ்யூஸ் டேமேஜ் பண்ணுது. அவங்களுக்கு காஃப் வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால டிபி இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை மற்ற இன்ஃபெக்ஷன்ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஓபிடின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பர்மனன்ட் டேமேஜ் ஆஃப் லங் டிஷ்யூ, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ், கிளாக்கோமா அந்த மாதிரி, அல்லது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பர்மனன்ட் டேமேஜ். இதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான டேமேஜ் வந்து நம்மளுக்கு விஷனில் காஸ் பண்ணும். கேட்ராக்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் எல்லா விதமான கேன்சர்ஸ்க்குமே அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேரில் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ், அலோபிஷியா அந்த மாதிரியான இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நெயிலில் பார்த்தா கூட நம்மளுக்கு நெயிலில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது சான்சஸ் இருக்கு. ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்கின் டேமேஜ் நடக்கலாம், இல்லை சீக்கிரமாக ஒரு ஏஜிங் ஃபீலிங் மாதிரி, ஏஜிங் ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி ஏற்படலாம். ஊண்டு ஹீலிங் கூட, அதாவது காயம் வந்து அவங்களுக்கு ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அந்த மாதிரியான ஒரு காரியங்களும் வரலாம். டிலேடு ஊண்டு ஹீலிங் சொல்லுவாங்க. அப்புறம் யூஸ் பண்ணுறதுனால ஓரல் கேவிட்டியோட ஹைஜினும் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படும். அதாவது அந்த கரப்படுகிறது மட்டும் இல்லாமல் கம்ஸ் அந்த பல் ஈர்களில் வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது, பல் ஈர்களில் ப்ராப்ளம் வர்றது, லூஸ் ஆகுறது, டீத் லூஸ் ஆகுறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வரலாம். அப்புறம் ஈவன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ப்ராஸ்டேட் கேன்சர், மென்னுக்காக இருக்கட்டும், விமனுக்கு இருக்கிற ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேன்சர் சொல்லும் போது எல்லா விதமான கேன்சர்ஸுமே இதில் வரதுக்கான வாய்ப்பு. ஓரல் கேவிட்டி கேன்சர், லங் கேன்சர், பிளாடர் கேன்சர், கிட்னி கேன்சர், லிவர், ஸ்டொமக், பிளட் கேன்சர், பான்க்ரியாஸு, கோலன் கேன்சர், ரெக்டம், ஃபீமேலில் சர்விக்கல் கேன்சர், இது மாதிரி உடலில் இருக்கிற எந்த உறுப்புகளில் வேணால் கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இது இருக்குது. ஏன் வருதுன்னா புகையிலே நுரையீரலுக்கு தானே போகுது, ஏன் இந்த இடத்துலலாம் கேன்சர் வருதுன்னா, நான் சொன்ன மாதிரி நிக்கோ அதோடைய ப்ராடக்ட்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம பிளட்ல அப்சர்வ் ஆயிடுது. ஸோ அந்த பிளட்ல அப்சர்வ் ஆனால் எல்லா பகுதிக்கும் நம்மளுக்கு அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் போகுது. எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் அது போகுதோ அந்த இடத்துல வந்து அந்த கெமிக்கல் வந்து நம்மளோட டிஎன்ஏல போய் ஒரு டேமேஜ் காஸ் பண்ணும். அந்த டிஎன்ஏ காஸ் பண்ணத உடனே நம்மளுக்கு கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா 25% கேன்சர் எல்லாமே வந்து இந்த புகையில யூஸ்னால தான் வருது.
0: ஓகே மேம், இப்போ வந்து குறிப்பாக நம்ம வந்து ஸ்மோக் அப்படின் போது ஆண்களை மட்டும் சொல்றோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல பெண்களும் வந்து ஸ்மோக் பண்றாங்க. ஸோ பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது?
1: பெண்களுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதாவது நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ, இது எல்லாருக்குமே உண்டு. இது இல்லாமல் பெண்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுத்துதுன்னா, இது ஃபுல் ஆஃப் கெமிக்கல். நம்ம என்ன ஸ்மோக் பண்ணுறோமோ இல்லை ஸ்மோக்லெஸ் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ

0: புகையிலை எந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணாலும் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக அதுக்குண்டான எஃபெக்டை நம்ம பாடியில் காட்டும். அப்படி பார்க்கும்போது விமனுக்கு வந்துட்டு இப்போ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். சில பேர் வந்துட்டு கர்ப்பத்தடை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஓசிபிஸ். அந்த ஓசிபிஸ் சாப்பிடும்போது அந்த டேப்லெட்டுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியோ இல்லை அவங்களுக்கு இருதயம் வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குண்டான ஒரு சிறிய ஒரு ரிஸ்க் இருக்கும் அவங்களுக்கு, மெல்லிய ஒரு ரிஸ்க் இருக்கும் ஓசிபி யூஸ் பண்றவங்களுக்கு. ஆனா யங் பீப்புள் யூஸ் பண்ணும்போது அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. அந்த ஓசிபி யூஸ் பண்றவங்க இன் அடிஷன் புகையிலையும் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமா அதுக்குண்டான, அதாவது ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுது. இதே வந்து மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமனுக்கு வந்துட்டு போன் வந்து ரொம்ப டென்சிட்டி குறையிறதுக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமாக அவங்க ஏஜிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். குழந்தைகள் வந்துட்டு அந்த மவுத் அந்த லிப்பில் வந்துட்டு டீஃபார்ம்டாக, அதாவது கிளஃப் லிப்பு கிளஃப் பேலட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான டீஃபார்ம்டு சைல்டு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை வயிற்றில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்லி ப்ரெக்னன்சியாக இருந்தால் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இறந்து பிறக்கிறதுக்கு, ஸ்டில் பர்த்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், ஏர்லி சைல்டாக இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் சடன் இன்ஃபென்ட் டெத் சின்ட்ரோம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு குழந்தை, இப்போ குழந்தை வந்து 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை, அம்மா கூடவே இருக்கிற குழந்தை, அவங்க பயன்படுத்துறாங்க, இல்லை நீங்கள் பயன்படுத்தும் போது பக்கத்தில் இந்த குழந்தைங்க இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளோ இல்லை மற்ற பிள்ளைகளோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து எப்படி ஒருத்தவங்க புகையிலையை பயன்படுத்தினா என்னென்ன பாதிப்பு ஏற்படுமோ அது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கும் ஏற்படுத்துரும். அதனால காஃப், கோல்டு, இயர் ஏக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்மு, மற்ற எல்லா இல்னஸுமே அந்த குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பெண்கள்னு சொல்லும் போது அவங்களையும் பாதிக்கும், அவங்களுடைய கர்ப்ப சம்மந்தப்பட்ட அவங்களுக்கும் பாதிக்கும், குழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும்.
1: ஓகே, ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றதுனால சுத்தி இருக்கிறவங்களும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுறாங்க, அந்த நபர் மட்டும் இல்லாம.
0: கண்டிப்பா. அப்ப பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணிட்டு போனதுல இருந்து 2-3 மணி நேரம் அந்த புகையில, அந்த இருக்கிற ஏர்ல வந்து புகையிலையோடைய நச்சு பொருட்கள் இருக்கும். ஸோ அப்போ அங்க பக்கத்துல இருக்கும் போதோ இல்ல அவங்க போனதுக்கு அப்புறம் 2-3 மணி நேரத்துக்குள்ள நாம அந்த புகையில நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் போது நம்மளுக்கும் அதுக்குண்டான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்குமே கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா விதமான.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வராங்க, பேசிட்டு வந்துடலாம்.
2: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர் சார், சொல்லுங்க உங்களோட க்வெஸ்சன் என்ன?
2: டாக்டர் கிட்ட எது தொடர்பா கேள்வி கேட்கலாம்?
1: ஓகே, இன்னைக்கு புகையிலை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம் சார்.
2: சரி டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த புகையிலையினால பாதிப்பு அப்படிங்கறத ரொம்ப லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க. குறிப்பிட்டு பெண்களுக்கு ஈவன் மிஸ்கேரேஜ் முதற்கொண்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆச்சரியமா இருந்தது. சோ எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி என்னன்னா, இந்த புகையிலை அப்படிங்கறது சில பேர் அடிக்ஷன் ஆயிடுவாங்க, அந்த அடிக்ஷன்ல இருந்து அவங்களை எப்படி வெளியில கொண்டு வரலாம், அண்ட் அந்த புகையிலை போடுறதுனால கான்சிக்வன்சஸ் அப்படிங்கறது நீங்க ஃபீமேலுக்கு சொல்லியிருக்கிறீங்க, ஸோ மேலுக்கு வந்து என்ன மாதிரியான தாக்கங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தும், அது என்னுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் டாக்டர், இந்த புகையிலைய சிறிய வயதுல இருந்து யூஸ் பண்றவங்களுக்கு அந்த வாய், அந்த கம்ஸ், அந்த டூத் அதெல்லாம் வந்து கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மவுத் ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த டொபேக்கோ சூ பண்ணிட்டே இருக்கிறதுனால, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி புகையிலை ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உடலில் எல்லா பகுதியிலுமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மென், விமன், சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து குறைந்தபட்சம் ஹார்ட்டு, லங்கு, எல்லா பகுதியிலுமே வந்து அஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி இப்போ நம்ம வாயில் வச்சு புகையிலை யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வாயில் புகையிலையை மெல்றாங்க, சூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஓரல் கேவிட்டியில் நிறைய பாதிப்பு இருக்கும். ஓரல் கேவிட்டியில் கம்ஸ், ஜிஞ்சுவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரியோடன்டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கம்ஸ் வந்து அந்த டூத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதும் லூஸ் ஆகிடும், டூத் ஒழுங்காக வளராது, இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகள், அதாவது ப்ரீ கேன்சரஸ் லீஷன் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரல் கேவிட்டி வந்து எப்படி வெத்தலை பாக்க போடுறவங்களுக்கு, சின்ன வயசுல எல்லாம் வெத்தலை பாக்க போடுறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி திக்காயிடும், வாய் தடுமலா தடிமலா இருக்கும், அந்த மாதிரி கூட வர்றதுக்கு

0: வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த பாதிப்பு வந்து இருக்கு. இதுக்கு அடிஷ்னலாக தான் நான் என்ன சொன்னேன், விமனுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. பிள்ளைங்கன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களோ இல்லை சிறு வயதில், அதாவது 10 வயசு 11 வயசுலலாம் பிள்ளைங்க வந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாகும் போது அவங்களுடைய பாடி இன்னும் மெச்சூர்ட் ஆகலை அப்படின்னும் போது அந்த டிஷ்யூஸ் எல்லாம் இன்னும் வந்து வல்னரபிளாக இருக்கும்போது இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அவங்களோட பாடியில் எந்த இடத்துல வாயில் இருக்கட்டும் இல்லை எந்த இடத்துல இந்த சப்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு போனாலுமே கண்டிப்பாக அதுக்குண்டான பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த பிள்ளைங்க சிறு வயதில், அதாவது 13-15 வயசு பிள்ளைங்க இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்கன்னா என்ன மாதிரி ஆகுனா, இவங்களுடைய பழக்கம் வந்து நிறைய நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 30 வயசு 40 வயசுல இருந்து பழக்கத்துக்கு ஆளாகிறாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறத காட்டிலும் ஒரு 11 வயசு 13 வயசு பிள்ளைங்க அந்த பழக்கத்துக்கு ஆளாகும் போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் டொபாக்கோ வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ கியூமுலேட்டிவா பார்க்க போனா அவங்களுக்கு இன்னும் அதிக பாதிப்பு ஏற்படும். அதாவது 10 வருஷத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா பிள்ளைங்க ஒரு 13 வயசுல இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்கன்னா 23 வயசுலயே அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் தெரியும் ஆரம்பிச்சிடும். ஹார்ட் டிசீஸோ இல்ல கேன்சரோ இல்ல லங் டிஷ்யூ டேமேஜோ இல்ல, அதாவது எந்த உறுப்பு வேணா எடுத்துக்கலாம், கிட்னியா இருக்கட்டும் ப்ராஸ்டேட்டா இருக்கட்டும் எந்த உறுப்புல வேணா அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பும் ஏற்படலாம், கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு இப்போ உங்க குழந்தைங்களை பத்தி உங்க கேட்டதுனால, சின்ன பிள்ளைங்களை பத்தி கேட்டதுனால அப்படியே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம பெரிய சர்வே எல்லாம் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாட்டில் வந்து 10க்கு கீழே இருக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைங்க கூட வந்து இப்போலாம் யூஸ் பண்ண ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்புறம் இந்த 13-15 வயசு அந்த யங் பீப்புளுக்குள்ளே எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உலக லெவலில் வந்துட்டு 40 மில்லியன் பீப்புள், அதாவது உலக லெவலில் 40 மில்லியன் பீப்புள் இந்த ப்ராடக்டை அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு 10 மில்லியன் வந்துட்டு ஸ்மோக்கிங் ஃபார்மாகவும் 20 மில்லியன் வந்து ஸ்மோக்லெஸ் ஃபார்மாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பேச்சாவோ இல்லை வந்து ஒரு சூவிங்கமாவோ இல்லை ஒரு குவிட் ஆகோ அந்த மாதிரி, அதாவது வாய்க்குள்ள வச்சு அடக்கிக்கிற ஒரு பொருளாகோ இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இ சிகரெட்டாக அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யோசித்து பாருங்க, 13 வயசுலேயோ இல்லை 15 வயசுலேயோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த 20 வருஷத்துல அவங்களுடைய அவங்க அதுக்குண்டான எல்லா பாதிப்புகளும் அவங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம பெரிய வயசுல ஒரு 30-40 வயசுலேருந்து வர்ற பாதிப்பை காட்டிலும் சிறு வயசுலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ இல்லை டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வர்றதுக்கு, சுகர் பாதிப்பு வர்றது, ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கோ, ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ, கேன்சர் வர்றதுக்கோ இல்லை பிளட் கேன்சர் வர்றதுக்கோ பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. சிறு பிள்ளைங்கன்னும் போது அவங்களுடைய கூட்டம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இல்லை அவங்களுடைய கம்யூனிட்டியில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது.
1: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு புகையிலை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள், நேயர்களே, நீங்களும் புகையிலை பற்றின உங்கள் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றொரு எண் 2275230. நீங்க வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்க 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மேம், நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம், ஒரு சிகரெட்டுக்குள்ள என்னென்ன நச்சு பொருட்கள் இருக்கு அப்படின்றத டீடைலா சொல்லுங்க.
1: ஸோ அந்த அந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிற அந்த லீஃப், அதோடைய எக்ஸ்ட்ராக்டில் வந்துட்டு முக்கியமாக நிக்கோட்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டு விளைய வைக்கும் போது யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அந்த லீவ்ஸில் வந்து வருது.

0: ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது ஃபைனலாக அந்த புகையிலை பயன்பாட்டுக்கு, அதாவது சிகரெட்டாவோ இல்லை வேற எந்த விதமாகவோ நம்ம சூவிங்கமோ எந்த மாதிரியான ப்ராடக்டை யூஸ் பண்ணாலும் அந்த இலையில என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அசிட்டால்டிஹைடு, ஆர்சனிக்கு, கேட்மியம், குரோமியம், ஃபார்மால்டிஹைட், நிக்கல், பாலிசைக்ளிக் ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், வினைல் குளோரைட், லெட், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு, ஹைட்ரஜன் சைனட், கார்பன் மோனாக்சைட், அமோனியா, இந்த மாதிரி பல விதமான, அதாவது மோர் தென் 7000 கெமிக்கல்ஸ் அதில் இருக்கு. அந்த மோர் தென் 7000 கெமிக்கல்ஸில் குறைஞ்சது 70 கெமிக்கல்ஸ் வந்து கேன்சர் உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், டொபாக்கோ ஸ்பெசிஃபிக் நைட்ரோசமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி பல விதமான சப்ஸ்டன்ஸ் இருக்குது. சில லெட்டு, நைட்ரேட்டு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஈவன் கேட்மியம், இதெல்லாம் பேட்டரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சாயில்லையோ இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்னாலேயோ அந்த லீஃப்க்கும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை எடுத்து அவங்க கியூரிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அப்போ அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் லைக் அமோனியா, அமோனியா வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அதை வந்து அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ண, அதை அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம பிளட்லேயோ நம்மளுடைய நுரையீரலையோ அது நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்காக அந்த அமோனியாங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லை புகையிலை நம்ம மெல்லக்கூடிய புகையிலையாக இருக்கட்டும், அதில் இப்பெல்லாம் நிறைய அடிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த சுகர், ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. எதுக்காக? அந்த நிக்கோட்டின் ஆர் அந்த டொபாக்கோ ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹார்ஷான ப்ராடக்ட். அது யூஸ் பண்ணாலே ஒரு மாதிரி தொண்டை எரியும், கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வரும், வாய் ஒரு மாதிரி அரிக்கும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை மாஸ்க் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய கெமிக்கல்ஸ், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண, அப்போ அது யூஸ் பண்ண ஒரு மென்தாலு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸோ இல்லை யூஸ் பண்ணுறதுமே கூட நம்மளுக்கு வந்து கெமிக்கலாக தான் நம்ம உடம்புக்கு அது உள்ளே போகுது.
1: ஓகே,
0: இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எரிக்கிறாங்க, அதாவது சிகரெட்டை வந்து எரிச்சு தானே பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு கெமிக்கலை எரிக்கும் போது அதுல வந்து ஒரு கெமிக்கல் உருவாகும், ஒரு காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் உருவாகும், அந்த கெமிக்கலுமே அவங்களுக்கு இன்டர். யோசித்து பாருங்க, 7000 கெமிக்கல்ஸ் வந்துட்டு அந்த சிகரெட்ல அடைச்சி அந்த சிகரெட்டை வந்து நம்ம கொளுத்தும் போது இன்னும் அதிகமான அது டிஃபரெண்டான ஒரு ப்ராடக்டை கொடுக்குது, அதையும் அவங்க வந்து சுவாசிக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த விதத்திலையுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது, சிகரெட்டா இருக்கட்டும் புகையிலையா இருக்கட்டும். புகையிலை மட்டும் என்ன, நம்ம மெல்றதுக்கு யூஸ் பண்ற அந்த புகையிலையை ஃபெர்மெண்ட் பண்றாங்க. ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அதுல சில பாக்டீரியா வந்து அதுல க்ரோ ஆகுது. எதுக்காக? அது வந்து அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்றது. அந்த பாக்டீரியல் க்ரோத் கூட வந்து நம்மளுக்கு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி பலவிதமான எஃபெக்ட் வந்து அந்த கெமிக்கல்ஸ்னால இருக்குது. இப்போ இ சிகரெட்னு சொல்றாங்க, அந்த இ சிகரெட்ன்றது வந்துட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நிக்கோட்டின் அலோன் ஒன்லி ப்ராடக்ட், அதாவது நாங்கள் இந்த கெமிக்கல் டார் அந்த மாதிரி எந்த கெமிக்கலும் இல்லாமல் வெறும் நிக்கோட்டின் ப்ராடக்டை மட்டும், நிக்கோட்டினை மட்டும் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நிக்கோட்டினை வந்து நம்ம உடம்புல கொடுக்கறதுக்கு, அந்த இ சிகரெட்டுங்கிற ஒரு இதை கொடுக்கறதுக்கு சால்வெண்ட் யூஸ் பண்றாங்க, அதாவது கிளைகாலு, கிளிசரால் அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணாதான் அதை அவங்க இன்ஹேல் பண்ண முடியும். அப்படி இன்ஹேல் அது ஒரு ப்ரொப்பலண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ன் இன்னும் அதிகமாக தான் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆல்டிஹைட் சொல்கிறாங்க, ஸோ மெனி மெட்டல்ஸாக தான் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
1: ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க, எனக்கு டிப்ரெஷனால் ஸ்மோக் பண்ணுறேன், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஆஃபீஸில் ஒர்க் ஓவர்லோடு, இல்லை நிறைய வந்து காலேஜ் பசங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறைய வந்து எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. நார்மலாக இந்த புகையிலை காரணமாக எப்படி இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்கிறாங்களே, ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள்.
0: எஸ், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்ம ஸ்மோக்கிங் ஹேபிட்டை ஒருத்தருங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு ட்ராப்பு தான்.
1: ஓகே,
0: அதாவது நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி, எப்படி இது மூளையை பாதிக்குதுன்னு சொல்கிறீங்களா. ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ, ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வருது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வருது. அது ஏன் வருதுன்னா, நம்ம உடம்புல நம்ம பிரெயின்லேருந்து வந்து டோப்பமைன், செரட்டோனின்ங்கிற ஒரு நம்ம கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால. இது வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் விச் ஆர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்மோன்ஸ் தான் வந்து இந்த நிக்கோட்டின் போய் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த நிக்கோட்டின் வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொன்னேன், நிக்கோட்டின் வந்து ரொம்பவுமே ஒரு அடிமைத்தனத்துக்கு நம்மளுக்கு தள்ளக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நான் சொன்னேன். அந்த அடிக்டிவ் ஆஸ்பெக்ட் எதனால வருதுன்னு சொன்னா இதனால தான். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட்றது பிடிக்கும், ஆனால் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த நிக்கோட்டின் வந்து ஒரு அடிக்டிவ் எஃபெக்ட் போது போய் டோப்பமினியும் செரட்டோனின் நார் எபினெஃப்ரின்லையும் ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணும்

0: போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு ரிவார்ட் மாதிரி இருக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, ஒரு திருப்தி ஏற்படுது. அதே செரட்டோனின் ஒரு நல்ல மூடு கிரியேட் பண்ணுது. இந்த நார் எபினெஃப்ரின்ன்றது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ட்னஸ், சடனாக நம்மளுக்கு தூக்கம் கலைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். இது எல்லாமே வந்து இந்த நிக்கோட்டின் கொடுக்குது. ஆனா எத்தனை நிமிஷம் கொடுக்குதுன்னா அது 20 நிமிஷம் தான் கொடுக்குது. அது கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு வித்ட்ரால் எஃபெக்ட் மாதிரி வரும். அதாவது நீங்க முடிச்ச உடனே, ஸ்போக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த எஃபெக்ட் எல்லாம் போயிடும். ஸோ நீங்க என்ஜாய் பண்ண எஃபெக்ட் போயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், திரும்பவும் அந்த எஃபெக்ட் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
1: மூளைய வந்து கட்டுப்படுத்துது,
0: மூளைய அப்படிதான் அதை கட்டுப்படுத்துது. அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் மெனி அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ல நிக்கோட்டினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா, அது வந்து ஒரு நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து புகையில போட்டிருக்கிறாங்க. இல்ல நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, பீடி சிகரெட் பிடிப்பாங்க, சிகார் பிடிப்பாங்க, சினிமாவில எல்லாரும் பாக்குறோம். அதனால அது அதை வந்து ஒரு தப்பு, அது ஒரு தவறான ஒரு ஹேபிட் நம்ம யோசிக்கவே இல்லை. ஸோ அது தானாவே நம்ம கல்ச்சர் அப்படியே வந்து சும்மா அப்படியே வந்து வந்திருக்குது. ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது எவ்வளவு தவறான ஒரு ஹேபிட்ங்கிறது நம்மளுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது கண்ட்ரோல் பண்ணுதான். அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் இல்லைன்னும் போது எனக்கு இன்னொரு முறை அந்த எஃபெக்ட் வேணும்னு நம்ம அடுத்ததை போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து நம்மளுக்கு நன்மையோட முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்ட்ரால் சிம்டம்ஸாக என்ன ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கும் நம்மளுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி வரும். அது முடிஞ்ச உடனே இரிட்டபிளாக இருப்போம், நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆன்ஷியஸாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மூளை சோர்வு ஏற்படும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சைக்கிளை தள்ளி விட்ரும். அதான் ஒரு ட்ராப்பு. நம்மளை என்ன பண்ணும், போ அந்த திரும்பவும் அந்த ப்ராடக்ட் எடுத்தால் தான் உனக்கு அந்த மூட் அலர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த டாலர இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு டாலரன்ஸ் கெபாசிட்டி, அதாவது இன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சு எனக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்குதுன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு 2 சிகரெட் பிடிச்சாதான், இல்ல அமௌண்ட் ஆஃப் டொபாக்கோ நான் அதிகமா யூஸ் பண்ணாதான் எனக்கு அந்த சேம் எஃபெக்ட் கிடைக்கும். சோ அப்ப அந்த ஒரு டாலரன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம இன்னும் அதிகமா தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ அதனாலதான் people வந்து ஸ்டார்டிங் டு இன்க்ரீஸ் த டோஸ், அதுக்கப்புறம் அது அடிக்டிவாகவும் ஆயிடுறாங்க.
1: ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிச்சாதான் ரொம்ப ஆபத்து, ஆனால் ஒரு நாளைக்கு நான் ஒன்று தான் வந்து பிடிக்கிறேன், ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இது ரைட்டா?
0: இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ட்ராப் தான் நம்மளுக்கு. ஸோ ஒரு ஒரு முறை அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. அது நம்மளுக்கு வந்து மூளையை போய் நம்மளோட ஹேபிட் மட்டும் இல்லை, இது நம்ம போனோம் ஒரு ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் இல்லை, இது சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹேபிட் இல்லை. இது அதிகமாக நம்ம மூளையை போய் பாதிக்கிற ஒரு பழக்கம். அது ஒன்ஸ் போய் அந்த மூளையை அதிகமாக பாதிச்சிருச்சு, தொடர்ந்து பாதிச்சிருச்சுன்னா அதில் நம்ம வந்து ஹுக் ஆயிடும், அதாவது நம்ம அதில் மாட்டிக்கிறோம். அதை மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அது வெளியில வர்றது தான் பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதிகமா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ரெண்ட்னு கூட சொல்லலாம், இந்த வேப் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு டேஞ்சர், அதை பத்தி சொல்லுங்க.
1: ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஸ்மோக் ஃபார்மோ இல்லை வந்து சூயிங் ஃபார்மோ இல்லை குவிட் ஃபார்மோ இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்துட்டு அது ஒரு இன்டீசென்ட்னு நினச்சிட்டு வேப் கல்ச்சர், அதாவது ஒரு டீசெண்டான ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு வேண்டியது நிக்கோட்டின் தானே, அந்த நிக்கோட்டினை வந்து ஒரு கேட்ரிஜில் போட்டு நீங்கள் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான், நாம் நினச்சிட்ருக்குறோம் நிக்கோட்டினாக யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, நிக்கோட்டின் ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அது ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அந்த எஃபெக்ட் போன உடனே திரும்பவும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு சிகரெட்டை நம்ம பிடிக்கும்போது ஒரு சிகரெட் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு தான் அடுத்த சிகரெட் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இங்கே வேப் என்ன பண்ணுது, நீங்கள் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் டைட்ரேட் பண்ணிக்கலாம், யாருமே வந்து குறைக்கிற மாதிரியான டைட்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அன்னெசரி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதான டைட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ டோசேஜ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய கான்ட்ரிஜை அவங்க 10 நாளில் கூட யூஸ் பண்ணி முடிச்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணும்.
0: சோ
1: அதுமே வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் ப்ராடக்ட், அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையாது. சோ நான் ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, மந்த்லி பேக் ஆஃப் சிகரெட்டை வாங்கி ஒருத்தவங்க கையில கொடுத்துட்டு நீங்க இதை மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்க? சோ தே மைட் யூஸ் இட் ஈவன் சிங்கிள் டே. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் ப்ராடக்ட். அதனாலதான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு

0: இல்லை அடலசன் பீப்புளுக்குலாம் அவைலபிளாகவே இருக்கக்கூடாது. ஆன்லைன் பர்ச்சேஸோ இல்லை அவங்களுக்கு இது ஆக்சசபிலிட்டியே கிடையாது. ஆக்சுவலாக இது பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் அது வந்து கண்டிப்பாக தவறான ஒரு காரியம் தான்.
1: ஓகே, இப்போ சில பேர் சொல்லுவாங்க என் கண்ட்ரோல் வந்து என்கிட்ட தான் இருக்கு, நான் நினைச்சா இப்போவே வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து
0: அப்படி சொல்கிறவங்களாம் நான் நிச்சயமாக பாராட்டுறேன். ஏன்னா எந்த ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராமுக்குமே வந்து வில் பவர் தான் ரொம்ப முக்கியம். இஃப் அந்த பர்சன் நிஜமாலுமே அதை உணர்ந்து சொல்கிறாங்கன்னா நான் அவங்களை ரொம்ப மதிக்கிறேன். அவங்க வில் பவர் அவங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப மதிக்கிறேன். ஆனாலும் அதை வேற விதமா பயன்படுத்திக்க கூடாது, அதை ஒரு சாக்கா யூஸ் பண்ணிக்க கூடாது. நான் எப்ப வேணா நிறுத்திக்குவேன், அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ்

0: ப்ரோக்ராமுக்குமே வந்து வில் பவர் தான் ரொம்ப முக்கியம்.
1: இஃப்
0: அந்த பர்சன் நிஜமாலுமே அதை உணர்ந்து சொல்றாங்கன்னா நான் அவங்களை ரொம்ப மதிக்கிறேன். அவங்க வில் பவர் அவங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப மதிக்கிறேன். ஆனாலும் அதை வேற விதமா பயன்படுத்திக்க கூடாது, அதை ஒரு சாக்கா யூஸ் பண்ணிக்க கூடாது. நான் எப்போ வேணா நிறுத்திக்குவேன், அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் இதனால பாதிக்கப்பட்டு, குடும்பங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு, உடல் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த வில் பவரை அவங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒரு அவங்களால முடியும்னா அதை அவங்க செயல்படுத்தி காட்டணும், குவிட் பண்ணி காட்டணும். அதுதான் அதை வந்து நான் அதிகமாக நான் விரும்புகிறேன். ஸோ இப்போ ஒருத்தருங்க குவிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று வந்து அவங்களுடைய டிபெண்டன்ஸ் லெவல் நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து கொஞ்ச நாள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க, சில பேர் நிறைய நாள் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க குவான்டிட்டி, த டோசேஜ், அவங்க எந்த அளவுக்கு அவங்க உடம்புல ஊறி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து டிபெண்டன்ஸ் லெவலில் இருக்கிறாங்களா, அடிக்டிவ் லெவலில் இருக்கிறாங்களாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சில குவெஷ்சன்ஸ் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க நிறுத்தும் போது அவங்களுக்கு சில வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரும். தூக்கம் வராம இருக்கிறது, இரிட்டபிளா இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி மாதிரி தோன்றது, நடுக்கம் வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம், நிறைய பேருக்கு விதவிதமா இருக்கும். அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு மருத்துவரோட உதவி தேவை.
1: ஓகே,
0: இது யாருக்குன்னா ரொம்ப நாள் அதிக டோசேஜ் அடிச்சு பழகப்படுத்துறவங்களுக்கு டீடாக்சிபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த இனிஷியல் ஃபியூ டேஸுக்கு இந்த எஃபெக்ட், அந்த வித்ட்ரால் எஃபெக்டை வந்து நம்ம அவங்களால தானாவே நானா எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஒரு டாக்டரோட உதவியோட அந்த டைம் நம்ம கண்டிப்பா நம்ம ஓவர் கம் பண்ணும். அதுக்கப்புறமா லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் டி அடிக்ஷன் ப்ராசஸ், அதாவது இந்த பழக்கத்திலேருந்து வெளியில வர்றதுக்கான ப்ராசஸ். சில பேர் இப்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த டீடாக்சிபிகேஷனே தேவைப்படாது, அவங்களுக்கு டைரக்டாவே டி அடிக்ஷன் போயிடலாம். அது எப்ப நம்மளுக்கு தெரியும்னா நிறுத்தி பார்த்தா தான் தெரியும், நிறுத்தினாதான் நம்மளுக்கு தெரியும். அதனால இப்போ டி அடிக்ஷன் ப்ராசஸ்னா அவங்களோட டிபெண்டன்ஸை பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம இப்ப வர்றவங்களை எல்லாருமே வந்து நீங்க இன்னைக்கு விட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு திடீர்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி தோணும். அதனால அதை எப்படி நம்ம கையாளணும்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு தியோரட்டிக்கலா வந்து ஒரு டிரான்ஸ் தியோரட்டிக்கலா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சேஞ்ச், எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புறதுல எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க ஸ்மோக்கிங் பத்தியோ இல்ல டொபாக்கோ யூஸ் பத்தியோ தப்புனே நினைக்கல, அது ஒரு கெட்ட விஷயம்னே நினைக்கலன்னா அவங்கள்ட்ட போய் நீ நாளைக்கு விடுன்னு சொன்னா விட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தின எடுத்துரைக்கணும், இதெல்லாம் எடுத்துரைச்சு அவங்களுக்கு இதை விடுறதுக்கான மோட்டிவேஷனை கொண்டு வரணும். இது ஒரு இந்த ப்ராடக்ட்னால வந்திருக்கிற பாதிப்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறமா அவங்கள ஒரு குவிட் டேட் அப்படின்னு ஒன்று அவங்கள கமிட் பண்ண சொல்லணும், உடனடியா இல்ல, ஒரு மாசத்துக்குள்ள ஒரு டேட், அதுக்குள்ள அவங்க மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஸோ மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டா அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்மோக் பண்றதுக்கோ இல்ல டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கோ அவங்கள ஊக்குவிச்சதோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். எது ஏன் எதுக்குங்கிற கேள்வி மூலமா அவங்க அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் ட்ரிகரா நினைச்சு அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு டீ ஸ்டாலோ இல்ல ஃப்ரெண்டோ இல்ல ஒரு ஈவெண்ட்டோ ஒரு சுச்சுவேஷனோ இல்ல மூடோ என்னெல்லாம் அவங்கள வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து ஏற்கனவே அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு அதை நிறுத்தின உடனே ஒரு ஃபீலிங் ஆஃப் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா அதுக்கான டேப்லெட்ஸ், சில டேப்லெட்ஸ் வந்து அதுவுமே டாக்டர்களோட உதவியோட அந்த டேப்லெட்ஸ்ல எடுக்கணும். அதுவும் நம்ம ஓவர் டோசேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டேப்லெட்ஸ் அவங்க அந்த டைம்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு எஃப் அந்த ஃபீலிங் ஆஃப் கிரேவிங் இருக்காது. அப்ப அந்த கிரேவிங் அவங்க ஓவர் கம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா இப்ப இந்த நிக்கோட்டின் வந்து அவங்க உடம்புல இருந்து சடனா எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் வருது இல்லையா, சோ அப்ப நிக்கோட்டினா கொஞ்சம் அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி வைப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. இதுவுமே ஒரு மெடிக்கல் ரீதியா தான், நாம்பளா செய்யாம மெடிக்கல் ரீதியா ஒரு டோசேஜ் மாதிரி ஒரு சீவிங் கம்மோ இல்ல ஒரு பேட்சோ அந்த மூலமா நிக்கோட்டின் கொடுத்தோம்னா அதே எஃபெக்ட் இருக்கும். ஆனா அவங்க தே வில் நாட் பி யூசிங் சிகரெட் ஆர டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அந்த நிக்கோட்டின் எஃபெக்ட் மட்டும் அதுவுமே வந்து டோசேஜ் கொடுத்து அதுக்கப்புறமா எடுத்துருவாங்க. அது மாதிரி அப்புறம் பிஹேவியரல் சேஞ்ச், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும், சமுதாயம் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒத்துழைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். இது எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா அவங்களால அதை விட்டுட்டு வெளியில் வர முடியும்.
1: ஓகேங்க, தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக்.

0: जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இந்த புகையிலைய விடணும் அப்படின்ற நினைக்கிறவங்க விட்ட பிறகு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சப்போஸ் இதை விடணும்னு நினைக்கிறவங்க ஜிப்மர்ல யாரை வந்து பார்க்கணும்?
4: ஓகே, ஸோ இந்த 31st May வந்துட்டு வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேன்னு பண்ணுறதே வந்து ஒரு முக்கியமான காரியம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். அதில் முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, இதை விடுறதுனால எனக்கு என்ன நன்மை, நான் எவ்வளோ நாள் பயன்படுத்திட்டேன் இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன இதனால நன்மைனா, இதை நீங்கள் விட்ட 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய பிளட் ப்ரெஷரும் உங்களுடைய பல்ஸ் ரேட் ஹார்ட் ரேட்டு இது எல்லாமே வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். செகண்ட், வித்தின் 8 hours வந்து நான் சொன்ன இல்லையா, கார்பன் மோனாக்சைடு ஒரு பாய்சன், அந்த பாய்சன் உங்கள் பிளட்ல இருந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். 8 hours வந்துட்டு உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து நார்மல் லெவலுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். வித்தின் 24 to 48 hours, ஒரு நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே நீங்கள் விட்டதுக்கப்புறம் உங்களுடைய சான்சஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து குறையுது, உங்களுடைய நரம்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்குது, உங்களுக்கு ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் போயிருந்துச்சுன்னா அது வந்து 2 நாட்களில் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கப்புறம் 72 hours, 3 நாட்களுக்குள்ள உங்களுடைய சுவாச குழாயெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகி பிரீதிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வித்தின் 2 weeks to 3 months பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கும், உங்களுடைய லங் ஃபங்க்ஷன் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நெஞ்சு சளி, மூச்சு திணறல், சோர்வு, இந்த மாதிரியான சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய இன்ஃபெக்ஷன், உங்களுக்கு செஸ்ட்ல இன்ஃபெக்ஷன் வர்றது எல்லாமே குறையும். நிறைய பேர் ஸ்மோக் பண்றவங்க இல்லை டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களும் அடிக்கடி வந்து ENT-க்கோ இல்லை போய் ஹாஸ்பிட்டல்

0: சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் பாலாஜிங்கிறவங்க ப்ரொஃபஸர். அவங்க வந்துட்டு டி அடிக்ஷன், அதாவது ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை எனி சப்ஸ்டன்ஸ் இருக்கட்டும், அதுக்கான டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த உலக நோ ஸ்மோக்கிங் டே பற்றி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த தீம் என்னன்னு சொன்னோன்னா, முகமூடியை கிழித்தெறிவோம், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பொருட்களின் அடிமைத்தனத்திற்கு எதிராக செயல்படுவோம் அப்படிங்கிற தீம் தான். இந்த தீம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாம் வந்து டொபாக்கோ ப்ராடக்டை வந்துட்டு நம்ம ஒரு சாதாரணமாக யூஸ் பண்ணிடுவோம், ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ ஸ்கீமேட்டிக்காகவும் எவ்வளோ தந்திரமாகவும் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி சிறு வயதிலேயே யங் பீப்புளை வந்து எப்படி கவர் பண்ணலாம், எப்படி அவங்கள கேப்டிவேட் பண்ணுறான்னு அவங்க ரொம்ப தீவிரமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நிக்கோட்டினை சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது ஒரு சாக்லேட் மூலியமாவோ இல்லை ஒரு பான் மூலியமாவோ அதை கொடுத்துட்றாங்க. அந்த நிக்கோட்டினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் மென்தாலோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ ஒரு காஃபி டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதே டேஸ்ட்ல வந்து டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதுக்கணும், அதாவது ஒரு டொபாக்கோ ப்ராடக்டை வந்து அதோட ஹார்ஷான ப்ராடக்டாகவே நீ கொடு, அப்போ மக்கள் அதை வந்து வெறுப்பாங்க. ஆனால் அதை நீ மாஸ்க் பண்ணி அதை நீ வந்து மூடி மறைச்சி ஒரு நல்ல விதமாக, இது ஸ்லிம் ப்ராடக்ட்டு, இது ஹெல்தி ப்ராடக்ட்டு, இது வந்து லெஸ் எஃபெக்டிவ் ப்ராடக்ட்டு, உங்களுக்கு இது வந்து பாதிப்பு கம்மியாகும் அப்படின்னு நம்ம வந்து மாயமாலமாக அதை நம்ம கொடுக்கறதுனால தான் மக்கள் அதுக்கு ஏமாந்து போகிறாங்க. ஸோ அதனால் நாம் அதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்த்து நம்ம செயல்படணும். நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரியும் நம்ம ஸ்டேட் டொபாக்கோ சார் டாக்டர் வெங்கடேஷ் சூரியகுமார் சார் அவங்க எல்லாருமே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரமாக அதுக்காக செயல்பட்டு இருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்பவே விஜிலண்டாக வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் தொடர்ந்து ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நிச்சயமாக ஒரு நாள் நம்ம வந்து புகையில் இல்லாத சமுதாயத்தை நம்மளால கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன்.
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளவு நேரம் வந்து புகையிலே எதிர்ப்பு தினத்தை ஒட்டின சிறப்பு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி மேம்.
0: நன்றி, தேங்க்யூ.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ பத்தி 100.8 டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல் மற்றும்
1: ஆர்ஜே ஆஷா.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல வெல்கம் டு தி ஷோனே சொல்லலாம். நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான் உங்களோட ஃபேவரட் ஷோ. இந்த ஷோல வந்து உங்களுடைய விருப்பமான ஆக்டர்ஸோட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோடைய வாய்ஸ்ல நீங்க வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ ரெடியா இருங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271 7 0 2 2 7 1 7 0 நம்பர் கால் பண்ணுங்க, இல்லைனா 2 2 7 5 2 3 0 என்ற எண்களுக்கு சேர்த்து கால் பண்ணுங்க. வெளியூர் நேரம் மற்றும் மொபைல் உள்ள கால் பண்ணவங்களா 0 4 1 3 குறிப்பிட்ட சேர்த்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான வாய்ஸை நீங்க பதிவு செய்ய போறீங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு கட்டு உங்களுக்கு அப்புறம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டு கேளுங்க.

நேரம் கரெக்டாக 4:56, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கட்டை ஒன்று ப்ளே பண்ண போகிறேன். அந்த கட்டை நீங்கள் கேட்டுட்டு அதே போல் நீங்கள் பர்ஃபார்ம்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு கால் பண்ணிய எண்கள் 2271760, 2275230 நம்பர்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள். வெளியே நேர்கள் மற்றும் மொபைல் உள்ள கால் பண்ணுறவங்க தான் 0413 பின்கோடையும் நீங்கள் சேர்த்து கால் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நம்மளை சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம பண்ணுற ஷோஸ் எல்லாத்தையுமே லைவாக நம்ம கூட வந்து பார்த்து

0: ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க எல்லாருமே. ஹாய் கேக்குதுங்களா? கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. பேர் சொல்றீங்க ஹாய் னே இவ்ளோ கம்மியா
0: இருக்கு. இவ்ளோ கம்மியா இருக்குது. ஹாய் எஃப்எம் ரெயின்போ சொல்லுங்க சத்தமா.
2: ஹாய் எஃப்எம் ரெயின்போ.
0: ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் இப்போ இவங்க மத்தியில் நின்றுட்டு நம்ம செவனேந்திரனா உட்காந்துருந்து ஷோ பண்ணிட்டு இருந்தோம். கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு இருக்கிற போல தான் நம்மளோட ஃபீல் இருக்கு இப்போ. ஸோ யார் யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களோ ரெடியாயிருங்க, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஒரு செமையான ஒரு டைலாக்கு, நிறைய பேருக்கு இது வாழ்க்கையில் நடந்திருக்கும். செத்துலி அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய அடி வாங்கியிருப்போம். ஸோ யாரெல்லாம் நம்மளை கூட்டு போயிட்டு வாங்க தலை, நீங்க தான் கௌரவமான தலாச்சே, வாங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான மரியாதை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சோத்தாலையும் சேத்தாலையும் அடி வாங்க வச்சவங்களா இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கோம், ரெடியா இருங்க. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் மேம்.
7: வணக்கம். வணக்கம்.
6: வாழ்த்துக்கள்.
5: வாழ்த்துக்கள். யார் எங்க பேசுறீங்க?
6: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார்.
5: வணக்கம் மேடம். நல்லா இருக்கு.
6: மழை வர மாதிரி இருக்கு.
5: எங்களுக்கு வெயில் தான் வருது. மழையெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் ஹாட்டான ஒரு சிச்சுவேஷன் கிளியர் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே, ரெடியா? டயலாக் பேசலாமா? கேட்டீங்களா?
6: ஓகே,
7: ரெடி. கட் கேமரா
5: ரோலிங்.
6: நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான்டா போய்கிட்டு இருந்தேன். என்ன கூட்டிட்டு போய் கௌரவம் கௌரவம்னு சொல்லி இப்படி கவுத்து புட்டீங்களேடா.
5: சரி, ஓகே, ஓகே, சூப்பர். இது வந்து ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி தெரியல.
7: என்ன அது உங்க லைஃப்ல நடந்தது இல்ல நினைக்கிறேன்.
5: ஆமா, ஒண்ணு நடக்கல.
6: அந்த மாதிரி நான் எங்கயும் போறது இல்ல. அப்படி போனா சோறுன்னு சொன்னதுனால ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாம் முக்கியமான கல்யாணம் கூட்டிட்டு போயிட்டு அங்க வெறும் ரசம் சோறு தான் சாப்பிட
7: முடிஞ்சது. சில பேருக்கு வெறும்
5: கிளம்புற கிளம்புறன்னு கிளம்பிட்டு 9 மணிக்கு போனீங்கன்னா ரசம் வெறும் தண்ணி தான் வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் போக கூடாது. கிளம்பு ஃபங்க்ஷன் போனா 7 மணி 8 மணிக்கெல்லாம் போயிடணும். நீங்க 7வது பந்தி 8வது பந்திக்கு போனா அப்படிதான் இருக்கும்.
7: நாங்களா ஒரு நாளைக்கு 5 ஃபங்க்ஷன் அட்டன் பண்றவங்க, அப்படிதான் லேட் ஆகும்.
5: சரி, கரெக்ட் தான். மொய் காசு நிறைய வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் மேடம், ரொம்ப நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி.
6: தேங்க் யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம்.
5: சோ நிகேஷ்ல அடுத்த நேரம் அடுத்த வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். கட்டை டாப்ல அடுத்தது யாரும் வரது பாக்கிறதுக்குள்ள ஒரு சாமான கேட்டுலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 90.8 என்று உங்கள் மனதோடு.
8: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் உங்கள் தோழமல் மற்றும் ஆர்ஜி ஆஷா உங்க கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம சூப்பராக வந்து நிறைய விஷயத்த பண்ண போறீங்க தம்பி அப்படின்ற மாதிரி வந்து நல்ல விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம ஒரு டைலாக் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த டைலாக் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ நீங்கள் எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க. நேர் லைனில் ஒருத்தர் இருக்கார், அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். வேற எந்த பேசுறீங்க?
3: ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், வணக்கம். டைலாக் கேட்டிங்களா? முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க, அப்புறம் ஒண்ணே சொல்லுங்க. எடுத்த உடனே நீங்க போயிட்டீங்க சார் அப்படின்னு. எப்படி இருக்கீங்க? ஏரியா எல்லாம் எப்படி இருக்குது?
4: ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: சோ டைலாக் கேட்டிங்களா ஐயப்பன் சார்?
3: ஆ கேட்டாச்சு.
2: கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
3: டேய் அச்சவனேன்றடா போயிட்டு இருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனனா கவுரவம் கவுரவம்னு இப்படி என் கவுரவத்தையே நாரடிச்சீங்களா?
5: அப்படியே சொந்த சொந்த டைலாக் மாதிரி இல்ல,
2: சொந்தமா அத ஃபீல் பண்ணி பேசிருக்கீங்க தலைவர்.
5: அப்ப நிறைய பண்றாரு,
2: நிறைய பண்றீங்களோ?
3: யார் அடிச்சா பொருட்களங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியும்?

0: தமிழுக்கு பதிலா உங்க பேரு சொல்லிருக்கணும் நீங்க.
1: நீங்க கட் கேமரா ரோலிங் ஆக்சன்.
2: சமாதி செவனேன்னு போய் நின்னேன், என்ன கொண்டு வந்து இந்த மல்லில கொண்டாந்து விட்டுட்டீங்களா? இதெல்லாம் சரியா?
0: எந்த மண்ணில விட்டாங்க? யாருன்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்க.
2: என் மாடு போனே, என் கௌரவத்தை, என் இது எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களா?
1: ஐயா, நீங்க டயலாக பேசுறத சொல்லிட்டு உள்ள மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே குமரிட்டீங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு ஓபனா பேசிட்டீங்க நீங்க.
0: என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த டைலாக எப்படி வந்து சம்மரியா சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல,
1: அவ்வளவுதான். வேற எது இல்ல.
0: இப்ப டைலாக சொல்லிடலாமா?
1: மனசுல இருக்கிற என் பாரமே இறங்கி போச்சு ஆத்தா. அந்த
0: ஓகே, கட் கேமரா
1: ரோலிங்.
2: நான் போயினேன், என்ன கொண்டாந்து மல்லில விட்டு என் கௌரவம் கௌரவம் கௌரவம் என்ன போட்டு பழி வாங்கிட்டீங்களா?
1: உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா ஃபீலு?
3: மற்றும்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது பேசுறீங்க?
1: இளமங்கலம் ஈராமா முருகன்.
0: இன்னும் நீங்க ஸ்லோவா சொல்லாமே உங்க பேரை.
1: யார் முருகன்? இளமங்கலம்
0: இல்ல, ஏதோ குழந்தை பிள்ளைங்க சொல்ற மாதிரி ஈரா முருகன் அப்படின்றீங்களே.
1: சொல்லணும் சார்.
0: போடுங்க சாமி.
1: நான் மட்டும் சிவனேதான போய்கிட்டே இருந்தேன். யாரு வம்பு தும்புக்காது போனா கௌரவம் கௌரவம்
0: தேங்க்யூ சோ மச்
1: வெளியேறு நேர்கள்
0: மொபைல் மூலம் என்றும் உங்கள் மனதோடு.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
3: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கோம். சொல்லுங்க கலைவாணி, டயலாக்ஸ் ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்க மேம்.
5: ஓகே, கட் கேமரா
3: ரோலிங்.
4: டேய், நான் சிவனே தாண்டா போயிட்டு இருந்தேன். யார் வம்பு தும்புக்காவத போனனா கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு என் கௌரவத்தையே நாராய்ச்சிட்டீங்களேடா.
3: எதுல யாரா நிக்கிறாங்களா? அவங்க மூஞ்ச பார்த்து பேசுற மாதிரியே இருக்குது.
4: அதெல்லாம் யாரும் இல்லைங்க சார்.
3: நீங்க பேசிட்டு கேட்கும்போது

0: வந்துச்சு. எதிரில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க இதான் சரியான டைம் சொல்லிட்டு அவங்க பேச பாத்துக்கிட்டு இந்த டைலாக் வந்து எங்கள்ட்ட சொன்ன மாதிரி இருக்கு. மனசுல இருக்கிற வார்த்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருப்பீங்க
1: நினைக்கிறேன்.
0: கௌரவமா வீட்ல சுத்திட்டு கடந்த கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்து என்ன நார் அடிச்சாங்க தம்பி
2: அதானே?
0: வீட்டுல சிறகடிச்சுட்டு பறந்துட்டு இருந்த எல்லாத்தையும் முடக்கி போட்டாங்க தம்பி.
2: அதான்
0: பண்ணுங்க.
2: பாண்டிச்சேரி எஃப்எம் ரெயின்போல ஒரு ஆட்சி அப்படிங்கறதுல நல்லா இருக்கேன்.
0: நீங்க வந்து உங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு நாங்க அடுத்தது நாங்க வரோம் அடுத்தது
2: இல்ல வர வர எல்லா காலர்ஸ்னா பவ்யமா ஆர்ஜேஸ கலாய்க்காம போனா அது எப்படி சந்திரசேகர் சரித்திரத்துல இடம் பிடிக்க வேண்டாமா?
1: உங்க சரித்திர பதவியில இன்னைக்கு வந்து 29 போட்டு கலாய்ச்சிட்டு சொல்லி எழுதிடுவீங்களா?
2: இல்ல சும்மா கலாய்க்க வேண்டியதா, இது ஜாலியா ஃபன் பண்ற ஷோ
0: தானே. கன்ஃபார்ம் நீங்க வந்து ஆர்ஜேசியே டார்கெட் பட்டு வர வேணாம், தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ஆர்ஜே விமல்
3: நான் செவனேந்தரனா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: சந்திரசேகர் சார் கேட்டீங்களா?
2: கேட்டேன்
0: கேட்டேன். ஆக்ஷன்
2: அவட்ட செவனேன்னு தானே போயிட்டு இருக்கேன், யாராவது வம்பு தும்புக்காவது போவேனா? கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களேடா.
0: வெளியில சொல்ல முடியாது தம்பி.
2: இப்ப வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல நான் ட்ரை
1: பண்றேன்.
2: நவட்டு சிவனேந்தானா போயிட்டு இருக்க, கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தையே சாஸ்தியிட அடுத்து அழுத்துக்கிட்டேன். நான் வாட்டுக்கு என்ன தாண்டா போயிட்டு இருக்கேன், யாரோட வம்பு துப்புக்காவது போனேன்னா கௌரவம் கௌரவம்னு என்னோட கௌரவத்தையே இப்படி சாட்சி புட்டியடா. அடுத்து கோபமா,
1: ஓகே
2: நான் வாட்டுக்கு சிவனேன்னு தானே போயிட்டு இருந்தேன், ஏண்டா அப்படி செய்யற?
1: நீங்க சொல்லுங்க
2: பாருங்க, பக்கத்துல
1: பக்கத்துல
0: உட்காந்து போயிட்டாரு. நீங்க அழுதோன்னு என் கண்ணுல தண்ணி வச்சுட்டேன்.

0: தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன்.
1: ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது இந்த டைலாக் கொஞ்சம் ஈஸியா உள்வாங்கி அப்படியே பேசுற மாதிரி இருந்தது. சூப்பரான ஒரு டைலாக கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு ஒரு
2: தேங்க்ஸ் பாருங்க. சொந்த டைலாக் சோக டைலாக் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு பாருங்க.
0: எடுத்துட்டு வரதுக்கு அப்புறம் நாங்க
1: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி சொன்ன, அதான் சொந்த வாழ்க்கையில அனுபவிச்சதே டைலாகா வந்த மாதிரி இருக்கு. அதாவது கௌரவம் கௌரவம் கௌரவத்தை சாட்சி போடுற மாதிரி நம்மள பத்தி ஒரு நாலு வார்த்தை அது நல்லா சொல்றேன்னு சொல்லி கடைசியில சாட்சி விடுவான் பாரு. அது மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இதை போட்டு காமிச்சிருக்கேன் டைலாக்.
2: தேங்க்யூ,
1: பை, நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது நூற்றி என்றும் உங்கள் மனதோடு. நீங்க கால் பண்ணி ஜாலி என்ஜாய் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புது நூற்றி என்றும் உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்களை மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1217 கிலோ ஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு நமது மத்தியாலை 1215 கிலோ ஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
4: சரி, நான் செவனே தானா போய்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட்கமரா ரோலிங். நேரம் 4:49 நொடிகள். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினா கால் பண்ணுங்க 2271760 2275 என்று கால் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைத்து நேரங்களும் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்
4: நானு. கண்டிப்பா.
3: சோ அந்த ஒரு டயலாக்லயே அவங்க வந்து அவங்களுடைய உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராருக்கெல்லாம் அவங்க டெலிவரி பண்ண நினைச்சாங்களோ இந்த டயலாக் மூலமா டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நாங்கள் நிகழ்ச்சி நிறைய செய்து கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி அல்லது நிகழ்ச்சி இருக்கு. ஒரு ஆர்ஜி உங்களுக்காக வந்து பீச்ல எந்த பீச்சும் தெரியாம உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு. சோ அது கூட பேசலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க FM 93.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இருக்கக்கூடிய மக்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க கூட நிறைய கேம் ஷோ அண்ட் ஃபன் நிறைய வந்து சும்மா ஜாலியா போற ஷோ தான் இந்த அலையோடு விளையாடு. சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்க போயிருக்காங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட நான் உங்க ஆர்ஜே அன்சுவான். இன்னைக்கு நான் எந்த பீச் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரினாங்க. பீச் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு தனி ஃபேவரட்னே சொல்லலாம். அதுவும் பாண்டிச்சேரியன்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லைங்க. கஷ்டமா இருந்தாலும் சரி, ஜாலியா இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போவோம் அப்படின்னா பீச் தான் போவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிற பீச் தான் பாண்டி மெரினா. ஸோ நம்ம கூட ஃபர்ஸ்ட் இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண ரெண்டு பேரும் ரொம்ப இன்ஜரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசிடுவோம், அவங்க எங்கன்னு வந்திருக்காங்க என்ன நலம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் லதா.
2: உங்க பேருமா?
3: சரி,
2: எங்கிருந்து வரீங்க? ரெண்டு
3: பேரும் ரெட்டியார் பாளையத்துல இருந்தா? ரெட்டியார் பாளையத்துல.
2: என்ன பண்ணிட்டு இருக்கு?
3: நான் ஒர்க் பண்றேன்.
2: நாங்க
3: சண்டே மார்க்கெட் நாளைக்கு போலாம், சண்டே போலாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். அதனால இன்னைக்கு சும்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்ப டைம்
2: வந்துருக்கோம். அது பயங்கரமா இருந்தது. அவங்க கூட்டாங்க
3: வந்துட்டாங்க,
2: அவ்வளவுதான். எப்படி கூட்டாலும் வந்துருது. சரி ஓகே, பீச்க்கு வந்தா என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க? பீச் தான் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்ல?
3: பீச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சில்னஸ், அந்த காத்து, எல்லாரும் வாக் பண்றது, அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும்.
2: உங்களுக்கு பிடிக்குமா?
3: எனக்கும் ரொம்ப பிடிக்கும்.
2: ஓகே, எதுனால பிடிக்கும்? பிடிச்சனா ஒரு ரீசன் சொல்லலாம். எதுனால?
3: அங்க வந்து மண்ணு இருக்கும், மண்ணுல
2: தண்ணி
3: கட்டலாம். அப்புறம் அக்கா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க, பானிபூரி வாங்கிட்டு
2: வருவாங்க.
3: அதனால அக்கா எங்க கூட்டாலும் போயிடும்.
2: அக்கா எங்க கூட்டாலும் வந்துருது. கிழங்கு ரொம்ப நல்லவங்களா அப்படியே வளர்த்துட்டாங்க அக்கா கூட்டு. சரி ஓகே, பாண்டிச்சேரி அப்படின்னாலே நிறைய பீச்சஸ் இருக்குல்ல. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மெரினால இருக்கீங்க, நம்மளுக்கு ரொம்பவே ஃபேமஸான ராக் இருக்கு, அது மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான பீச் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான பீச் தான் எந்த பீச் சொல்லுவீங்க?
3: அந்த காந்தி தாத்தா பீச் தான்.
2: காந்தி தாத்தா அந்த பேரே வச்சுக்க. காந்தி தாத்தா பீச்
3: நீங்க சும்மா யாருக்கும் தெரியாதுல்ல, காந்தி தாத்தா பீச் போறோம் அதான் தெரியும். காந்தி தாத்தா பீச்
2: ரெண்டு பேரும் காந்தி தாத்தா பீச். சரி, எதுனால காந்தி தாத்தா பீச் ரொம்ப பிடிக்கும்? இதனால எனக்கு அந்த காந்தி தாத்தா பீச் பிடிக்கும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு ரீசன் சொல்றேன். அது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க?
3: அங்க வந்து பலூன் விற்பாங்க, அந்த பலூன்ல லைட் இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்புறம் ஹேர் பேண்ட்ல வந்து கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, அது வாங்குவேன். அப்புறம் மாங்காய் எல்லாம் விற்பாங்க அந்த சைட்ல.
2: பீச்லதான்
3: போய் அதெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால காந்தி தாத்தா பீச் ரொம்ப பிடிக்கும்.
2: காந்தி தாத்தா பீச்

0: உங்களுக்கு எதனால காந்தி தானும் காந்தி தாத்தாண்டி கொண்ட ஆரம்பிச்சேன்.
1: காந்தி தாத்தாலே ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் தாண்டி எங்க தாத்தா இருக்கிற வீட்ல நிப்பாரு பாருங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருமே.
0: ஓ, எந்த ஒரு எக்ஸாம்பிள்மா, காந்தி தாத்தாக்கு ஒரு பயங்கர எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. எங்க நிப்பாரு
1: வீட்ல நிப்பாரு பாரு காந்தி தாத்தா, அந்த கார்னர்ல நிப்பாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரி ஓகே, அதை தாண்டி வேற என்ன நல்லா ராக் மியூசிக் பிடிக்கும்? என்ன கேட்டா நான் வந்து சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லுவேன். இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, எனக்கு வந்து பேண்ட் வாங்க, அது மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கும்ல?
1: பிடிக்கும், நல்லா இருக்கும். அந்த மணல்ல உட்காந்துக்கணும், பானிபூரி வாங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கணும். அதுல நைட்ல இன்னும் இருக்குன்னு பிறகு நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நல்லா இருக்கும்.
0: நைட்ல எல்லாம் வருவீங்களா?
1: நைட்ல எல்லாம்
0: வருவீங்க? நைட்ல வந்து என்ன பண்ணுவீங்க?
1: இதை விட சூப்பரா இருக்கும் நைட்லதான் உட்காந்துக்கணும், அப்படியே பானிபூரி சாப்பிட்டுக்கணும், கடலை வீட்டோ நல்லா இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பாத்துக்கணும், வேடிக்கை பாக்கிறது. ஆமா,
0: அப்படின்னாலே ஃபேவரட் வந்து பீச் தான் இல்லையா?
1: அதெல்லாம் போலீஸ்காரங்க வந்து சீக்கிரமா அனுப்பிச்சிடுவாங்க. இப்பலாம் நாங்க ஜாலியா இருக்கோம்.
0: ஓகே, ஜாலியா பாண்டிச்சேரி பீச்ல நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்களும் குழந்தையா இருக்கும்போது பீச்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை பீச் கூட்டு போக சொன்னாங்கன்னா எங்க டாடி எங்க மம்மில என்ன சொல்லுவாங்கன்னா, பீச் மூடிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லீவ் விட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது ஏமாந்துருக்கீங்களா?
1: நீங்க
0: ஏமாந்துருக்கீங்க.
1: அம்மா வந்து என்ன, அக்கா வந்து அம்மா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பீச் வந்து மூடிட்டாங்க, மூடிட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சு, போலீஸ் எல்லாம் தேடி நிற்காங்க, இல்ல துறக்கல அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க.
0: பரவாயில்ல, நீங்களும் ஏமாந்துருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கா? பாட்டு பாடுறது, கதை சொல்றது, அது மாதிரி ஏதாவது?
1: பாட்டு பாடுவேன்.
0: ஒரு பாட்டு பாடுறீங்களா எங்களுக்காக? சும்மா ஒரு ரெண்டு இல்ல, ரெண்டு லைன் மட்டும்.
1: செவ்வானம் கடலிட கண்டே நீ பலரிலே வந்து கண்டே காத்து வந்து மோதிட கண்டே.
0: கேட்டவனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து பாடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கா?
1: எனக்கு வந்து நான் நல்லா சிலம்பம் பண்ணுவேன்.
0: ஓகே, மரமே இல்லாத காடு எது தெரியுமா?
1: மரமே இல்லாத
0: காடா? சொல்லிட்டீங்க, ரொம்ப சிம் கார்டு யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அதனால சிம் கார்டு சொல்லிட்டீங்க. நான் இன்னொரு கேட்டு கேட்கறேன், நாங்க அப்படிலாம் விட மாட்டோம், திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்போம். எலி இருக்குல்ல, எலி தெரியுமா உங்களுக்கு? எலி என்ன பண்ணா எலிஃபண்டா மாறும். எலிஃபண்ட் தெரியுமா?
1: தெரியும்.
0: ஆஹ், எலி என்ன செஞ்சுச்சுன்னா எலிஃபண்டா மாறும்.
1: எலி கூட பின்னாடி எலி வந்து
0: இதெல்லாம் வந்து வந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பட் இருந்தாலும் உங்களுடைய மனதை பாராட்டி நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன அப்படின்னா, எந்த வாட்ச் டைம் கரெக்டா காமிப்போம்? என்ன கேம் விளையாட போறோம்? ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளான கேம் தான். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்,

0: நீங்க வந்து 10 தடவை சொல்லுங்க அவ்வளவுதான். 1 டப்பா டப்பா, 2 டப்பா டப்பா டப்பா, 3 டப்பா டப்பா டப்பா, 3 டப்பா டப்பா டப்பா, 10 டப்பா சொன்னா ஒரு கிஃப்ட். அப்பா கரெக்டா கரெக்டா வந்துட்டாங்க. இப்ப நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ண போறீங்க. ஓகே சரியா
1: ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நீங்க

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி July 31, 2026. பரிந்துரைகளை அனுப்பும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மட்டும் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com.

0: com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டி மெரினால இருந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யார் கூட பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
6: ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. பாண்டி மெரினால இருந்து பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில நம்மளுடைய ப்ரோக்ராம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்
7: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அவ்வளவுதானா? வணக்கம்.
7: மண்ணில
6: கால் நினைக்கிறது, தண்ணில கால் நினைக்கிறது, பீச்ல குளிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: 10th போறேன்.
6: என்னென்னலாம் வாங்கி அவரே கேட்போம். என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க?
7: பானிபூரி,
6: பானிபூரி
7: இருக்கும். அதனால
6: ரொம்ப போராச்சா
7: அதாவது சின்ன வயசுலதான் அந்த பீச்சுக்கு போய் பழகிருச்சு. அந்த பீச்சை பார்த்தாலே ஒரு மாதிரியான ஃபீல் வருது, அதனால அந்த பீச் தான் பிடிக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல என்ன பீச் இருக்கிறதுனால அதுவும் ஆமா, பசங்களுக்கு ஏற்றமே நம்ம மாறிதானே ஆகணும்.
6: நீங்க சொல்லுங்க தம்பி, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. தலை அட்ட தெரியாது,
7: வாய்ப்பு
6: பேசணும். இந்த பீச் நிறைய பீச் இருக்கு, ஓகேவா? செலக்டடா ஒரு பீச் பிடிக்கலாம். எந்த பீச்
7: மெரினா?
6: எதுனால மெரினா பிடிக்கும்?
7: அங்க நிறைய கடைங்க இருக்கும்,
6: கடைங்க இருக்கும், எதுக்கு எதாவது வாங்கி தருவாங்க.
7: அங்க கேம்ஸ் எல்லாம் இருக்கும், ஒட்டகம் அதெல்லாம் இருக்கும், அதனால பிடிக்கும்.
6: ஒட்டகம் நல்ல ஒட்டகம், ரொம்ப பழைய பதினா பத்தி
7: சொல்றேன்.
6: ஒட்டகம் பார்க்கலாம் வந்தா கசு இல்ல ஒட்டகம்லாம்
7: விளையாடுறதுக்கு
6: முன்னாடி உங்களுக்கு ஏதாவது

0: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டீச்சர்னு வேற சொல்றீங்க, கண்டிப்பா ஏதாவது இருக்கும், ஒன்று பாட்டு பாடுவீங்க இல்லைன்னா வந்து கவிதை சொல்றது, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி
1: பண்ணுங்க.
0: எப்படி பாத்தீங்களா சொன்னீங்க பாத்தீங்கன்னா, எங்க டிராயிங் வந்து வந்து காமிக்க முடியாது,
1: அந்த ஒரு
0: அதனால அவர் பேச மாட்டாருல்ல, நம்ம ஒரு கேம் விளையாடுவோம் ஓகேங்களா. நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு பில்டு கிடைக்கேன், அதை பில்டு கிடைக்க நீங்க பதில் கரெக்டா சொன்னாலும் சரி மரமே இல்லாத
2: சிம் கார்டு
0: வந்து அப்டேட் பண்ண சிம் கார்டு ஒரு என்ன தெரியுது. சரி ஓகே, இப்ப மாட்டிங்க ஒரு பாருங்க, எலி இருக்குல்ல, எலி என்ன பண்ணா எலிஃபண்டா மாறும்,
2: எலி
1: ஒருவேளை வந்து பேட்ஸ் போட்டா எலிஃபண்டா
0: மாறும்.
1: கண்ணாம்பூச்சினால
0: இப்ப வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போறோம், என்னன்னா ஒண்ணு மேல ஒரு சிம்பிள் கேம் தான், ஒன் டப்பா ஜப்ப டப்பா, டூ டப்பா ஜப்ப டப்பா, த்ரீ டப்பா ஜப்ப டப்படப்பா, ஃபோர் டப்பா ஜப்ப டப்படப்படப்பா அப்படின்னு சொல்லணும். ஐயோ மாட்டிச்சிடம்பா பங்கு
1: அப்படின்ற
0: யோசிச்சு சொல்லிட்டேன், நீங்க யோசிச்சு சொன்னாலும் சரி யோசிக்காம சொன்னாலும் சரி இந்த கேம் பண்ணி விளையாடுதான், இந்த கேம் விளையாடுறோம் இன்னொரு விஷயம் கேம் விளையாடுறோம், நீங்க
1: விளையாடுறீங்கன்னா
0: தம்பி விளையாடுறா, தம்பி விளையாடுவா, ரெடியா விளையாடலாமா, புரியல அப்படின்னு ஒன் டப்பா படப்பா, டூ டப்பா படப்பா, த்ரீ டப்பா படப்படப்பா, ஃபோர் டப்பா படப்படப்படப்பா, ஃபைவ் டப்பா படப்படப்பா அப்படின்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் நிக்காம சொல்லணும், இதுதான் கேம் ஓகேங்களா, ரெடியா ஓகே ஸ்டார்ட்.
2: ஒன் டப்பா டப்பா, டூ டப்பா டப்படப்பா, த்ரீ டப்பா டப்படா டப்படா,
0: டபுள் டப்பா டப்பா டப்பா டப்பா, டபுள் டப்பா சொல்லக்கூடாது சொல்லணும், சரி ஓகே திருப்பி ஓகே ஓகே சார் சார் சார் சார் சொல்லுங்க.
2: ஒன் டப்பா டப்பா, டூ டப்பா டப்படப்பா, த்ரீ டப்பா டப்பா டப்படப்பா, ஃபோர் டப்பா டப்படப்படப்பா, ஃபைவ் டப்பா டப்படப்பா டப்படப்படப்பா, சிக்ஸ் டப்பா டப்படப்படப்படப்படப்படப்பா,
0: விட்டுடுங்க ஃபைவ் தான் சொல்லுங்க அவுட் ஆகிட்டீங்க ஓகே. இது வந்து என்ன நீங்க ட்ரை பண்றீங்க ஒருத்தர், சரி ஓகே உங்க மம்மி ட்ரை பண்றாங்க ஓகே, உங்களுடைய மன தைரியத்தை பண்ண நான் வந்து கிளாப் பண்றேன்.
1: ஒன் டப்பா இஸ் டப்பா, டூ டப்பா இஸ் டப்படப்பா, த்ரீ டப்பா இஸ்
0: தம்பி தம்பி இந்த கேம் விளையாடுவாரு, தம்பி ஒன் டு ஃபிஃப்டி இருக்குல்ல, ஃபிஃப்டில இருந்து கரெக்டான சொல்லுங்க பாப்போம், ஃபிஃப்டி ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் சொல்லுங்க, அதான் கஷ்டமா அதுதான் பார்க்க கஷ்டமே,
1: மேக்ஸ்
0: ரொம்ப கஷ்டமா பரவாயில்ல, இதுதான் ஈஸியா தான் இருக்கு, சும்மா ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஓகே ட்ரை,
2: ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டூ
0: டுவெண்ட்டி டெய்ட் ஒரு டுவெண்ட்டி டூ
2: தேர்ட்டி
0: நீ சொன்ன மாரி கொஞ்சம் நீங்க ட்ரை பண்றீங்களா ஓகே, இது பண்ணாலும் நானும் பண்ணுவேன், என் பையன் என்ன பண்ணாலும்
1: அதான் பண்ணியே சிறுவா.

தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
3: அந்த வகையில நம்ம கிட்ட பேச அடுத்ததான் இருந்திருக்காங்க. வாங்க, அவங்க கிட்ட பேச.
4: வணக்கம். வணக்கம்.
3: பேசுறீங்க
4: சந்தியா?
3: சந்தியா, எங்க இருந்து சொல்லுங்க?
4: விழுப்புரம்.
3: விழுப்புரத்துல இருந்து எந்த நேரத்துல பீச்? அதுவும் பாண்டி பீச். என்ன காரணம்? நீங்க ஒர்க் பண்றீங்களா?
4: இல்ல இல்ல, ஆக்சுவலி எங்க தம்பிக்கு மேரேஜ், ஷாப்பிங்காக வந்தோம். சரி, வந்துட்டு
3: வெரி தனியா ஷாப்பிங்.
4: ஆமா, அப்பதான நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுக்க முடியும். அதனாலதான் சரி நினைச்சிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து சரி ஒரு ரவுண்ட் அடிச்சு போலாம். ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன் மரீனா பத்தி. சரி, அப்படியே பாத்துட்டு போலான்னு.
3: பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா?
4: இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரமா தான் பாத்துட்டு இருக்கேன். இனிமேதான் லைட் எல்லாம் போடுவாங்க, அழகா இருக்கும் போல.
3: ஓகே ஓகே, சூப்பர். அடிக்கடி பவுண்ட் பீச் எல்லாம் வருவீங்களா?
4: ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஸ்டடிஸும் அங்க, ஷாப்பிங்க ஏதாவது பெரிய விஷயம், பொங்கல் ட்ரெஸ் எடுக்க வர்றது, தீபாவளி ட்ரெஸ் எடுக்க வர்றது, அப்படிதான் வரும்.
3: சூப்பர். இப்ப வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க?
4: ஆல்மோஸ்ட் ஓவர்.
3: இதை தாண்டி இப்ப நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பவுண்டரி பீச் பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி
4: அந்த ராக்கிஸ் வந்து அதுக்கப்புறம்
3: இப்ப நீங்க அங்க

0: வந்திருக்கீங்கல்ல, ஆல்ரெடி ஆரோவில் ராக் தான் வந்துருக்கீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கும் மரீனாக்கும் உங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இல்ல இதுல அந்த மூணுக்கு உங்களுக்கு எந்த டீச் ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: மூணுமே ஒரு ஒரு வேரியண்டா இருக்கும். இங்க வந்து நிறைய பாதிப்பு கடைங்க இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ராக் பீச் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஆரோ பீச் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும். முன்னொன்னும் ஒரு ஒரு வைல்ட் லைஃப்
0: நினைக்கிறேன்.
1: ரொம்ப விடுகதை இருக்கு.
0: மரமே இல்லாத காடு எந்த காடு சொல்லுங்க பாப்போம்.
1: மரம் இல்லாத காடு
0: காடு வேக்காடு பரவாயில்லையே. சாப்பிடவே முடியாது ஜாம் எது சொல்லுங்க பாப்போம்.
1: டிராஃபிக் ஜாம்.
0: பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டீங்க. இது வந்து உங்க ஊர்ல நிறைய இருக்கும் நினைக்கிறேன், கேட்டோடனே டச்சு பதில் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, எலி இருக்குல்ல, நம்ம எலி வந்து எலிஃபண்டா ஆகணும்னா என்ன பண்ணுவோம்?
1: எலி வந்து எலிஃபண்டா ஆகணும்னா பக்கத்துல THEANT சேர்க்கணும்.
0: எலி சாண்ட் போட்டுருக்குல்ல
1: என்ன
0: சொல்ற எல்லாத்தையுமே நீங்க என்ன
1: பண்ணும் ரிப்பீட் பண்ணும்.
0: ப்ளூ
1: ப்ளூ
0: எல்லோ
1: எல்லோ
0: பிளாக்
1: பிளாக்
0: ரெட்
1: ரெட்
0: கலர் ஆஃப் கிராஸ் என்ன மேடம்?
1: கிரீன்.
0: அவுட் மேடம். நீங்க நாங்க படிக்கிற பிள்ளைங்களா ஒரு கேம் வச்சிருப்போம், அந்த கேம் உங்களுக்கு கொடுக்குறேன். 1 to 50 இருக்குல்ல, கணக்கிடுங்க சொல்லுங்க பாப்போம்.
1: 50
0: ஒரு கேம் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணணும்.
1: 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8,

0: மெரினால இருக்கிறாங்க நம்ம ஆர்ஜே அந்துவான், தொடர்ந்து பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வெல்கம். பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா ஒரு ஒரு நேர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கேம் மேம், நீங்க சூப்பரா சொன்னீங்க. பட் ஆனா இருந்தாலும் நீங்க அவுட், அந்த அவுட்டுக்காக திருப்பி நீங்க ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாட போறீங்க.
2: மாட்டிக்கிட்டீங்களா? கார் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
1: கார் இருக்கா?
2: பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு.
1: எவ்வளவு ஏறிச்சு?
2: பையன் சைக்கிள் ஓட்டுறான். நல்லா
1: பையன் தான் சைக்கிள் ஓட்டுறாங்க. நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா?
2: வாத்துலாம் இங்க இருக்குமா?
1: பாத்தீங்களா மேம்?
2: சிட்டுக்குருவி நிறைய இருக்குமா?
1: சிட்டுக்குருவி எங்க இருக்கு?
2: இந்த ஷர்ட் நல்லா இருக்கு.
1: தேங்க் யூ. இந்த ஷர்ட் நல்லா இருக்கு.
2: என் செருப்பு பாண்டியில தான் வாங்கினேன்.
1: எந்த கடையில வாங்கினீங்க?
2: பேப்பர் கீழே போட்டு போறீங்க.
1: பேப்பர்லாம் கீழே போட மாட்டேன் சொல்லுங்க. சாப்பாட்டு விரும்பி நினைக்கிறேன். கொய்யாக்கா, பிரியாணி, சிட்டுக்குருவி, மரம் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மூணு தடவை சொல்லி சொல்லிடுங்க. வந்து அவுட் ஆயிட்டீங்க மேடம். நீங்க வந்து ஜெயிச்சீங்க. பட் வந்து நீங்க ஜெயிக்கலாலும் இந்த கேம் வந்து பயங்கரமா இல்லாங்க. பட் அந்த உங்க மன தைரியத்தை பாராட்டியும் கிஃப்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா? என்ன கிஃப்ட் அப்படின்னா, கடல்ல இருக்கிற மண்ணு தான் உங்களுக்கு கிஃப்ட். பத்திரமா அந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு எங்களுடைய ஞாபகமாக பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பேசிட்டு ஜாலியா இருந்தா வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து இரண்டு புள்ளியும் ஏற்றுடன்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:53 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு எங்க இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டி மெரினால இருந்து தான். தொடர்ந்து பேசலாம் ஆர்ச்சி அந்துவான் கிட்ட.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, இன்னைக்கு ஆர்ச்சி சொன்ன மாதிரி தாங்க, பாண்டி மெரினால இருந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மட்டும் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சன் செட் ஆகிற டைம் இல்லையா, பயங்கர ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. அந்த வகையில அடுத்ததா ஒரு 3 பேர் நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பேசிடுவோம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க. வணக்கமே பயங்கர வணக்கம்.
5: என் பேர் வந்து எழில்பிரியா.
4: உங்க பேருமா?
5: தீபா. ஹலோ.
4: மூணு பேர் எங்க இருந்து வரீங்க?
5: காலப்பேட்டில இருந்து வரோம்.
4: மூணு பேருமே காலப்பேட்டை.
5: ஆமா.
4: உங்க பேரு?
5: ஃப்ரெண்ட்ஸா?
4: ஃப்ரெண்ட்ஸா இல்ல
5: ஃப்ரெண்ட்ஸா? த்ரீ ரோசஸ்.
4: த்ரீ ரோசஸ்.
5: ஆமா.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து காலேஜ் படிக்கிறோம். மூணு பேருமே ஒரே காலேஜ் படிக்கிறோம். காலேஜ்
5: முடிச்சிட்டீங்களா?
4: என்னென்னலாம் பண்ணீங்க?

0: என் அழுகையின் பின்னால் ஆயிரம் பேரை இருக்கலாம், ஆனால் என் திருப்பின் பின்னால் என் நண்பனே இருப்பான்.
1: கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கவிதைதான் சொல்லிட்டாங்க. போகும்போது ஐஸ் கிரீம் கன்ஃபார்மா வாங்கி
0: கொடுத்துருக்காங்க.
1: நல்ல வேலை நீங்க வந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஐஸ் கிரீம்
0: ஒண்ணும்
1: தெரியும். அது எப்படி நம்ம காமிக்கும்? நீங்க உங்ககிட்ட காமிக்கல, நீங்க தானே கடிக்க.

0: மலை பிரதேசத்துலதான்
1: அந்த பூச்சியும் சொல்ல தருவேன். வெண்மினி பூச்சா புதுசா பூச்சி கண்டுபிடிச்சுக்கிறாங்க உங்க ஃப்ரெண்டு, அப்புறமேட்டா கேள்வி கண்டுபிடிச்சிங்க. சரி, இப்ப ரெண்டு பேரும் நீங்க தப்பா சொல்றீங்க, ஓகேங்களா? ரெடியா ஓகேங்களா? சாப்பிடவே முடியாத ஜாம் இருமா?
2: டிராஃபிக் ஜாம்.
1: நீங்க வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் நினைக்கிறேன், அதனால நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கீங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. எலி வந்து எலிஃபேண்டா மாறணும்னா என்ன பண்ணுவோம்?
2: எலிஃபேண்டா எப்படி மாறும்? அது எலி பக்கத்துல பேண்ட் போட்டுக்குங்க, எலிஃபேண்டா மாறிடும்.
1: சரி ஓகே. எனிவே ரெண்டு மூணு பேருமே ரொம்பவே கலகலன்னு வளானீங்க. பட் இருந்தாலும்
2: ஒன்
1: உங்களுடைய மனதை இந்த மரத்திலிருந்து ஒரு கேம் விளையாட போறோம் அந்த, ஓகேங்களா? மாத்தி யூசி விளையாடுங்க, ஓகேங்களா?
2: நாளைக்கு
1: நீங்க எப்பயுமே இப்படிதான் இருக்குங்களா? கலகல கல்லுமே காலேஜ்லயுமே தெரியுது. இவங்க கூட இருந்தா டைம் போடுறதே வந்து தெரியல. ஓகே, லாஸ்ட் நீங்க தான். உங்க பேரு? உங்க பேரு என்ன
2: சொல்லுங்க? சாப்பிட போறேன்.
1: சாப்பிட போறீங்க?
2: போய் நீ இருக்கிறப்பதான்.
1: எங்க போயிட்டு போயிட்டே இருக்க சாப்பிட போறேன். ரெண்டு மாடுதான் வருது. நீங்க வந்து ரெண்டு பேருமே வந்து அவுட்டே. பட் நீங்க வந்து உங்க மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடுறதுனால தேங்க்யூ. நீங்களும் இந்த ஒரு மணி நேரம் அலையோடு விளையாட கேட்டு என்ஜாய் பண்ணி இருக்கீங்க, நானும் ரொம்ப நம்புறேன். இதோட நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னொரு அலையோடு விளையாட நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வரேன். பாய் ஃப்ரம் அந்த்வான்.
3: தேங்க்யூ அந்த்வான்.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான்.
4: எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ரை டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணு.

டவுன்லோட் பண்ணுங்க.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு செல்கிறார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு 3 நாள் பயணமாக செல்கிறார். இன்று கர்நாடகா செல்லும் அவர் அங்கு தனியார் அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து தாவன் கெரோயில் உள்ள பிடிடி பொறியியல் கல்லூரியின் பிளாட்டின விழாவிலும் கலந்து கொள்கிறார். நாளை கோவா மாநிலம் செல்லும் குடியரசு துணைத் தலைவர் அங்கு அம்மாநில தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். மேலும் கோவாவில் உள்ள சிஎஸ்ஐஆர் தேசிய கடலியல் நிறுவனத்திற்கும் அவர் செல்கிறார். பின்னர் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவாவின் பெல்தங்கடியில் அமைக்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர்ஐ தொழிற்பூங்காவை அவர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கேரளத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் கோட்டயத்தில் தீபிகா மலையாள நாளிதழின் 140வது நிறுவன ஆண்டு விழாவை தொடக்கி வைக்க உள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் இயல்புக்கு மாறான காரணங்களால் ஏற்படும் செயற்கையான மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு இப்பிரச்சனையை சமாளிக்க சட்டம் தேவையா என்பது குறித்து மதிப்பீடு செய்யும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு வங்கதேசத்திலிருந்து எல்லை தாண்டும் ஊடுருவல்காரர்களை தடுக்க எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் வங்கதேசத்தையொட்டி ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். டிடி செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் மறுதேர்வு செயல்முறை எந்த பிழையுமின்றி முறையாகவும் திட்டமிட்ட விதத்திலும் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மேலும் கூறுகையில், மாணவர்களின் கவலையை அரசு புரிந்து கொண்டிருப்பதாகவும் தகுதியான மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தகுதியான ஒரு மாணவனின் எதிர்காலம் கூட தேர்வு மாஃபியாக்களின் கைகளில் சிக்கிவிடவோ அல்லது முறைகேடுகளுக்கு பலியாகிவிடவோ கூடாது என்பதற்காகவே அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்வு செயல்முறைகள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பிழையற்ற முறையில் தேர்வை நடத்துவதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்வு முறைகேடு தொடர்பான மத்திய புலனாய்வுத் துறையின் விசாரணை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சிபிஎஸ்இ மறுமதிப்பீட்டு இணையதளத்தில் அண்மையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து பேசிய திரு தர்மேந்திர பிரதான், மாணவர்களுக்கான வெளிப்படையான மற்றும் பிழையற்ற டிஜிட்டல் மதிப்பீட்டு செயல்முறையை உறுதி செய்வதோடு அனைத்து தொழில்நுட்ப சிக்கல்களையும் தீர்க்க சிபிஎஸ்இ தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மறுமதிப்பீட்டு விண்ணப்பங்களுக்கான கட்டணம் செலுத்த ஒரே ஒரு வங்கியை சார்ந்திருப்பதற்கு பதிலாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா, இந்தியன் வங்கி, பேங்க் ஆப் பரோடா மற்றும் கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளை இந்த சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, தீர்ப்புகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் வழக்காடுபவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தது. தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய இந்த அமர்வு, ஜாமீன் மனுக்கள் மீதான உத்தரவுகள் அதே நாளில் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவை ஒத்திவைக்கப்பட்டால் அடுத்த நாள் வழங்கப்பட்டு பதிவேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம், ஜாமீன் அல்லது தண்டனை நிறுத்தி வைப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணை கைதி முன்னுரிமையாக அதே நாளில் அல்லது அதிகபட்சமாக அடுத்த நாளில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: ஏனாம் பிராந்திய சட்டமன்ற உறுப்பினர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அறையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு மல்லாடி கிருஷ்ணா ராவை அவரது இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்று கூறினார்.
0: மாஹே சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் திரு அசோக் குமாரின் அலுவலகத்தை முன்னாள் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மாஹே ஒரு சிறிய பிராந்தியமாக இருந்தாலும் பல்வேறு பொதுவான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறினார். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காணும் ஒரு தளமாக இந்த சட்டமன்ற அலுவலகம் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவில் உள்ளூர் குழு உறுப்பினர் திரு நர்புஷாத், தலைச்சேரி பகுதி குழு உறுப்பினர் திரு வடக்கன் ஜனார்த்தனன் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டதாக எமது மாஹே நிருபர் தெரிவிக்கிறார். மறு வேலைவாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவைகள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான உதவித்தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரியில் உள்ள முப்படை நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2025-26 கல்வியாண்டிற்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி முப்படை நலத்துறையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அலுவலக நாட்களில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவைகள் அம்மாநில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த மண்டல நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் sainik.py.gov.in இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அசல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் வரும் ஜூலை 20ஆம் தேதிக்குள் முப்படை நலத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி ஷார்ஜாவிலிருந்து புறப்பட்ட இந்தியாவுக்கான எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இக்கப்பல் வரும் 3ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் நேற்று மட்டும் 23 வர்த்தக கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடக்க உதவி புரிந்ததாக தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவின் புனியாவிலும் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்ட தகவலின்படி 1000க்கும் மேற்பட்டோர் அந்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், இதுவரை 238 பேர் உயிரிழந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடு முழுவதும் மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாகவே இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யும் மழையின் சராசரி அளவு 90% இருக்கும் வாய்ப்பு உள்ளது என்றார். இதில் 4% அளவிற்கு ஏற்ற இறக்கம் இருக்கலாம் என்றும் கூறினார். அவரைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் மிருந்தியுன் ஜெய் மகாபத்ரா, ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பைவிட குறைவாகவே இருக்கும் என்றும், வடமேற்கு, வடகிழக்கு மற்றும் தென்னிந்திய தீபகற்பம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் இயல்பான அல்லது இயல்பைவிட அதிகமான மழைப்பொழிவு இருக்கலாம் என்றும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு செல்கிறார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய 100.8 கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேரம் 6:21 உங்கள் அனைவரையும் மன விரும்பிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க போறீங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275 2330 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்கள். வெளியுறவினர்கள் மற்றும் மொபைல் மூலமாக கால் பண்ணுறவங்க 0413 என்ற குறிப்பிட்ட எண்களை சேர்த்து கால் பண்ணுங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ புது 100.8 என்றும் உங்கள் மனதோடு. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல் நேயர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். போனிங்கிலேருந்து விரும்பி பேசுகிறேன் சார். நலமாக இருக்கீங்களா சார்?
1: நலமாக இருக்கேன் சார்.
2: விடுதலை டியூப் படத்துல இருந்து தினம் தினமும் ஒன்று நினைப்பேன் சார். உங்க நினைப்பு எனக்கு அதிகமா இருக்கு சார்.
1: நான் இது எதிர்பார்க்கல, சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதை தாக்கி விட்டீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு. தேங்க்யூ சோ மச். ஸோ நீங்களும் பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நம்பர் சொல்கிறேன் திருப்பி உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். 2271760 2275 2330

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்பு நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி ஒரு மரத்தினர் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எம் அபுசா அலி, தாண்டவமூர்த்தி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்? உங்கள் மனதோடு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் மீது நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ மனம் விரும்புதல் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் காலேஜ்ல ராமலிங்கம் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் சாருக்கு?
1: பாடம் வந்து டிஷியும் பாடல் நெஞ்சாங்குட்டி நீயே நிற்கிறாய்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வந்து கேட்டஜே பண்ணுங்க.
1: நன்றி சார்,
0: தேங்க்யூ. நீங்களும் உங்க விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்களா, ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2275 2330 என்ற எங்களுக்கு கால் பண்ணுங்க. இது FM Rainbow 98.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பத நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 6:38 சோ நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம். யார் பொன்மாலை வணக்கம் கூறுறது?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மாலை சூடும் இந்த நேரம் புதிய ராகம் இன்னிசைக்க வருகிறார்கள் பாடல் வழியே.
0: ஓகே, புதிய ராகம் திரைப்படத்துல பாடல் வேணும் உங்களுக்கு. கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நம்மளுக்கே ட்விஸ்ட் கொடுத்து பாட்டு கண்டுபிடிக்கிறது அளவுக்கு குக்கீஸ் கொடுக்குறாங்க பாருங்களா, என்ன ரீசன்ஸா ஒன்னே சொல்ல முடியாதுப்பா. ஸோ கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்கறது கேட்டேஜப்படுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பத நிகழ்ச்சி. நேரம் 6:43:48 நீங்கள் கேட்டு ரசித்து கொடுக்கும் நிகழ்ச்சியில் வரும் நேயர் யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இனமாங்கலம். ஈராமா முருகன் படம் வந்து துல்லாத மனம் துள்ளும், பாடல் வந்து மேகமாய் வந்து போகிறேன், அந்த பாடல் வேணும் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டு வருது கேட்டு வச்சுப்படுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார் உங்களுக்கும்.
0: நிகழ்ச்சி ஒரு மனத்து பாடல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இந்த ஃபோன் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மனத்தினர் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாரும் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்,
1: கோட்டை கமல் சார்.
0: ஆ சொல்லுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது 108.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: அடிப்படை மருத்துவர், பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என் வெங்கடபதி அவர்களின் உரையை கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இதர நிகழ்ச்சி மனவர் பதிர நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மருத்துவர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்ப்பா.
0: வணக்கம் மேடம், என்ன பாடல் வேணும்?
1: நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு, அந்த பாட்டு.
0: அடரடா, நீங்க அந்த சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் ஹைலைட் நிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு வருது, கேட்ட ஜெய பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.
1: நன்றிப்பா.
0: நீங்க அந்த சொன்னதுக்காக அந்த பாட்டு உங்களுக்கு. நேரம் 6:56, நீங்கள் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் கேட்கலாம்.

நேர்களை, நமது முதன்மை அலைவரிசை 1500 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:25 உழவர்கள் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு 3 நாள் பயணமாக செல்கிறார். இன்று கர்நாடகா செல்லும் அவர் அங்கு தனியார் அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து தாவன் கெரோயில் உள்ள பிடிடி பொறியியல் கல்லூரியின் பிளாட்டினம் விழாவிலும் கலந்து கொள்கிறார். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்கள் என்ற நிலைக்கு மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி

காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு சேவையில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ள ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். உலக நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள் போன்ற நிலையிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி முன்னோக்கி செல்வதாக ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை வைகாசி விசாக பெருந்திருவிழா நடைபெறுவதையொட்டி செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக வரும் ஜூலை மாதம் இறுதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ, மனோரம நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 2275 2300 என்று எங்களுக்கு கால் பண்ணுங்க. இது ஃப்ரம் 9:30 என்றும் உங்கள் மனதோடு

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மனோரம நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. ஒரு முறையை அடுத்த வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
6: ராஜா.
5: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
6: உயிரே உனக்காக, இது படத்தின் பேர். பல்லவி இல்லாமல் பாடுகிறேன், எஸ்பி குரல்.
5: எஸ் சார், கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய்
6: பண்ணுங்க. நன்றி
5: சார. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து கேங்க, இந்த எஃப்எம் ரெயின்போ பொது இன்னொரு என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்

0: பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினாா்.

0: ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டில் இருந்து 7000 மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி தொடர்வது FM Rainbow 92.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்களே, நமது எஃப்எம் ரேடியோ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் எதிர்கட்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனைவரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: காக்க காக்க, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஹாரி ஜெயராஜ் அவர்களுடைய இசையில ஒன்றா ரெண்டா ஆசைகள், இந்த சாங்கோட மியூசிக், சூர்யான் ஜோதிகா அவங்களுடைய நடிப்பு, சாங்கோடைய அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாங் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா. உங்களுக்கு பாட்டு வந்து கேட்ட ஜெய பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ சார், பை பை.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பொது யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு.
4: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணர்பதி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மேயர் அடுத்த ஜிகலால். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும்?
1: ஜெயம்லேருந்து கவிதையை தெரியுமா சாங் வேணும்.
0: ஓகேங்க சார். எங்கத்துலேருந்து யார் பேசுகிறீங்க?
1: கடலூர்லேருந்து கார்த்திக்.
0: கடலூர் வந்து கார்த்திக், உங்களுக்கான பாட்டு வந்து கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது இன்னொரு பிளேட் என்றும் உங்கள் மனதோடு. நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்பினீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். 2271760 2275230 என்று எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம நிகழ்ச்சி பேசிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒரு நேரம் அடுத்து வச்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். யாருக்கு வந்து பேசுறது?
1: பாண்டியிலிருந்து ஜெயா சார்.
0: ம், சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்?
1: படம் அன்பைவா சார், பாடல் புதிய வானம் அந்த பாடல்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்கான பாட்டு வருது, கிட்டச்சு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275230 என்று உங்களுக்கு கால் பண்ணுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புது வினோத் ஷெட்டி பிளேட், என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு நேரம் யாரோ ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: கோட்டையிலிருந்து ராஜேந்திர சார்.
0: ம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: தென்றலை என்னத்தோட படத்திலிருந்து கண்மணி நீவர் என்ற ஒரு பாட்டு.
0: கண்டிப்பாக உங்களுக்கான பாட்டு வருது, கேட்ட ஜெயப்படுக்கு தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார், நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ புது யூனிட் என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை நமது எஃப்எம் ரைட் 30.8 சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
6: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
5: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
6: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
5: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
7: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மனோரமா நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. டிக்கெட் நிகழ்ச்சி நிறைய பேர் சாங்லாம் சூப்பராக கேட்டிருந்தீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி நிறைவாக வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், கடலூர்ல இருந்து கலா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்?
1: படம் எங்க மாமா பாடல் எல்லோரும் நடமாங்க.
0: ஓகே, சூப்பரான சாங் கேட்டிருக்கீங்க, லாஸ்ட் சாங். ஸோ உங்களுக்கு அந்த பாட்டு வந்து கேட்ட பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து கேளுங்க இந்த ஃப்ரம் ரெயின்போ புதிய நூற்றி எட்டு பிளேட், என்றும் உங்கள் மனதோடு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களை நமது முதன்மை அலைவரிசை 1512 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 9:30 நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 தேன் சிந்தது வாடும் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு. நேர்களை இன்னும் சில நொடியில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைன் நாளை 5 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். இதுகுறித்து புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மியான்மர் அதிபர் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையானது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கல்வி நிறுவனங்களில் புகையிலை இல்லாத நிலையை உருவாக்குவதற்கான டொஃபே செயலியின் முன்னோட்ட பதிப்பை மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இந்த டிஜிட்டல் செயலியானது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புகையிலை இல்லா நிலையை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை கண்காணிப்பதையும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார்.

அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்றும் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் தற்போது நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியின் தகுதி சுற்று 2 குஜராத் அணியும் ராஜஸ்தான் அணியும் விளையாடுகின்றன. முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி சற்று முன்வரை 4.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 49 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

குட் ஈவினிங் சென்னை அண்ட் புதுச்சேரி. இட்ஸ் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். ஐ எம் ஆஜே ரேகா, ஹியர் டு entertain you all your favorite tracks today. Yes, and today is 29th May 29/5/2026, and the significance of this day is International Day of UN Peacekeepers. And you are listening to Chennai FM Radio.

தேங்க் யூ சபரி மனோஜ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஷோ அண்ட் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் எஸ் வேட் மிய ஹை அண்ட் கருப்பன் ரங்கசாமி எஸ் விஷ் அண்ட் எஸ் சென்ட் மீ அ பியூட்டிஃபுல் சீனரி அண்ட் பண்ணைப்புறம் மணிகண்ணன் எஸ் வேவ் த வாய் அண்ட் கருப்பன் ரங்கசாமி ஹஸ் கிவன் மீ டூ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச்.

குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் சைனிங் ஆஃப் வித் லவ் அஜய் ரேகா. ப்ளீஸ் டூ ஸ்டாண்ட் பை ஃபார் த நியூஸ் அட் 9, நியூஸ் இன் இங்கிலீஷ் விச் ஃபாலோ ஷார்ட்லி.

0: Though the MOU to cover all regional fronts, but Israel's continued military operations and displacement orders in southern Lebanon create a significant disconnect. The MOU, as currently drafted, effectively leaves the situation in Lebanon unchanged, meaning a flare-up involving a third party could unravel the entire framework at any moment. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: Benchmark domestic equity indices shed around 1.5% today after sell-off across most sectors intensified in the final hour of the trade. We have a report.
2: The BSE Sensex plunged 1,092 points to close at 74,776. The NSE Nifty fell 359 points to settle at 23,548. The broader market at the National Stock Exchange mirrored the fall in the frontline indices. The Mid-Cap 100 Index lost over 1.3% and Small-Cap 100 Index dropped more than 0.8%. In the Forex market today, the rupee strengthened by 70 paise to close at 95 rupees against the US dollar. Lalema Aneja Dang for Akashvani News.
1: And now on to sports. In IPL cricket, Rajasthan Royals were 171 for 5 in 17 overs against Gujarat Titans in the Qualifier 2 match in New Chandigarh when reports last came in. Earlier, Rajasthan Royals won the toss and opted to bat. The winner will take on Royal Challengers Bengaluru in the final on Sunday in Ahmedabad. India's men's doubles pair Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semi-finals of the Singapore Open Badminton Tournament today. In the mixed doubles, Dhruv Kapila and Tanisha Krasto also managed to enter the semi-finals after their Malaysian opponent Toh A. Wei sustained an injury to her knee and had to retire. The IMD has said that the prevailing heat wave have abated from most parts of northwestern parts of the country and it is likely to abate from most parts of the central India from tomorrow. It forecasts thunderstorm activity accompanied by squally winds over northwest, central and east part of the country. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah announces major shift in border management leveraging technology and four-layered security involving citizens, says eradicating illegal immigration is vital to protect nation's demography. Government establishes national seed reserve of 1,74,000 quintals to ensure seed availability to farmers. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. Indian shuttlers Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter men's doubles semi-final of Singapore Open Badminton. Mixed doubles duo Dhruv Kapila and Tanisha Krasso also advance to semi-final. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
6: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சி அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லுங்க.
7: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வர மாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் ஒன் ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9 to 12 lakhs மேடம்.

0: ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்தின் இந்தியா ஹையஸ்ட் பேட், இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போது வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான், அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் அ கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவராகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போது வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு. நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஐ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 இயர்ஸ் நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் வந்து டஃப் கோர்ஸுன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃப் எல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு உண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல், அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன்ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 competitions இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லையும் எலக்யூஷன் டிபேட் பிச் டெக்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸு, செஸ் காம்படிஷன்ஸு, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸு, வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2500 ரூபா டிஏ கொடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
0: ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவலில் வின் பண்ணிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்க தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸ்லேருந்து 48 branches எங்களுக்கு இருக்குது. இந்த 48 branches அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 branchesல இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 branchesலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 and 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 per day சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 10 days 5 days கொடுத்து 10,000 rupees மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்கே ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கேருந்து வின் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவல் போவாங்க. நேஷ்னல் லெவல் எங்கே வேணால் நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு வேறு சிட்டிஸை பார்க்கறதுக்கு வேறு வேறு கல்ச்சரை பார்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணுன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்தில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, எப்போ பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லாம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை தவிர நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துகிறோம். இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம், அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1-day seminars, half-day seminars, ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் ஆங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னா வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர் ஹை

0: ஹைலைட் த கல்ச்சுரல் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். எவ்ரி பிரான்ச் வில் பி டூயிங் தட் ஈவெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணுறது ஐசிஏ. இப்போ நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷனல் டேலண்ட் சர்ச்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் டு ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்கள் நர்ச்சர் பண்ணுறோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், பார்ட்டிசிபேஷன், க்ரூமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனிதிங் அண்டர் த ஸ்கை, ஐசிஏ இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதுனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குகிறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க். ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும், டு பி பார்ட், பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷனில் எனக்கு சர்வ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றத கேட்கும்போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி அப்புறமா வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன், இன்டர்வியூல உட்கார்றேன். மோர் தென் ஒன் ஆஃபர் தான், ஏன்னா 4th rankனால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஒரு கார்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூரில் பிளேஸ் ஆனேன். என்னென்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் GMCS, நான் படித்தப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 days கோர்ஸு, ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடித்தாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அதாவது நாங்கள் ரெடி ஆகிட்டோம், அடுத்த லெவல் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எங்களை இன்னும் ஃபைன் டியூன் பண்றாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் பிரசன்டேஷன், எது டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிள்ல எட்டிக்வெட், ஆல் திஸ் வாஸ் தாட், ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா. நம்ம படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமா.
2: ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றது, அண்ட் ஏன் பிரான்ச்சில் இருந்தவங்க
1: ஈவன் லுக் வைஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க.
2: எக்ஸாக்ட்லி, ஹவு டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வெல், ஹவு டு கம்யூனிகேட் வெல், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒரு டாபிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, யூனோ மீட்டிங்கில் எப்படி நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி தாட் இன் தோஸ் 15 days கிளாஸ். ஐ ஹேட் ஸோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங். அண்ட் அப்போவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம், ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐ எம் சேயிங் 2006, 20 years ago. That was the level of visibility that chartered accountants had. And still, ippo innum jaasti. So, it is a very nice experience for me. Because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So, Bangalore placement is a new environment. But I was confident in it. It was already built in, Ilya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிருவேன், என்ன யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியாக என்னாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும் போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்ஃபிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யுவர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். ஸோ சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. So it was a very nice experience and I would love to go back to that class, ma'am, frankly speaking. Oh. It was such a lovely experience.
0: Adhi with the entire... panna friendship still continuing.
2: Yes. 20 years reunion agapodhu, ma'am, engalukku, GMCS. In fact, on the background, la, or 54 per irundhom, on the bachelor, 54 of us were there. And various backgrounds. சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டு, ஆந்திராலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனலில் பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போ அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஹீ யூஸ் டு என்ஷூர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட், எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்லேருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தார். ஈவன் த இன்ட்ரோவர்ட்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப். ஸோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் தேர் டோன்ட் நோ டு செல் தெம்செல்ஸ் வெல், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஒரு ஹெசிடேஷன் ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் தட் இன்ட்ரோவர்ட்டட் ஷெல், அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி எவ்ரி ஒன் இஸ் ஃபைன்லி பிளேஸ்ட். நிறைய பேர் சிஎஃப்ஓஸாக இருக்காங்க, நிறைய பேர் சிஇஓஸாக இருக்காங்க, எங்கள் பேச்சில் இருந்தவங்க சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிஸ்னஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன், இட்ஸ்

0: gives a different dimension to your thinking actually.
1: Nichayam ma'am. Young generation ku neenga sollakoodiya advice enna ma'am? Oru periya success ungalku adanjirukinga.
0: Konjam consistent ah irukano. Try to use in the social media in a positive way. Fun irukalam. Fun illama illa. Ma'am sonnanga how the sikasa avlo programs nadakkum. I have gone as a judge for the art competition so many times. உங்களோட பேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நெவர் லீவ் வாட் ஆக்சுவலி யூ லவ். இப்போ நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ரெண்டையுமே பர்சியூ பண்ணுறேன் லாங் வித் மை ப்ராக்டிஸ் ஸோ எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஃபாலோ யூர் ஹார்ட், பி டிசிப்ளின்ட், பி கமிட்டட் அண்ட் இட்ஸ் பாசிபிள்.
1: மேம், யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்?
2: கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர். ஓகேங்களா, 12th வந்து மினிமம். நீங்கள் காலேஜ் வழியாக டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம். தட் இஸ் இன் யோர் 4th செமஸ்டர் முடித்த உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்போவும் நீங்கள் யோசிக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம், ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷி ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லியா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க, நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்சஸ் இன் தமிழ்நாடு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லையும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கோ வெல்விஷராக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம்.
2: தேங்க்யூ ஸோ மச்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள் நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 90.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நேர்கள் அனைவரையும் தேன் சிந்ததை வாழும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். மெல்லிசை பாட்டோடு தொடங்குகிறது இந்த இரவு. மெல்லிசை காற்றோடு பேசுகிறது மனசு. பகலின் ஓட்டங்கள் ஒய்ந்து போன நேரம், இதயத்தின் ஓசைகள் மட்டும் கேட்கும் தருணம். வானத்தின் இலவு நமக்காய் விழித்திருக்க பாடல்களின் வழியே நாம் பயணம் தொடரட்டும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேஜே யேசுதாஸ் மஞ்சுளா குருராஜ் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிளம்பி எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:35:59 நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். கருணீல வானத்தில் வெள்ளி நீர பொட்டு கவலைகள் மறக்கடிக்கும் நிலவின் ஒரு பார்வை, ஜன்னல் வழி வந்த தலைக்கோதும் வெளிச்சம், ஜென்மத்து நினைவுகளையும் தட்டி எழுப்பும் இசையோடு கலந்த இந்த நிலவின் இரவில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அமைதியை தவிர மெல்லிசையோடு கலந்திருப்போம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது.

0: காதுக்குள் ஏதோ ரகசியம் சொல்கிறது. காற்று கடந்த கால நினைவுகளை நெஞ்சில் ஊற்று. அலைப்பாய மனதை மெதுவாய் அணைத்து அமைதியின் மடியில் கிடக்குது இரவு. வார்த்தைகள் தேவையில்லை இந்த தருணத்தில், இசை மட்டுமே பேசும் இந்த இருதயத்தில்.
1: சங்கத்தில் பாடாத கவிதை.

0: கவிதை அங்கத்தில் யார் தந்தது.
1: எங்கேயோ கேட்ட ஒரு பழைய பாடல், எங்கேயோ கூட்டி செல்லும் நெஞ்சை, மறந்து போன முகங்கள் மறுபடியும் தோன்றுகிறது, மறைந்து போன கண்கள் ஒளியாய் மின்னுதே, நினைவுகளின் தேசத்திற்கு அழைத்து செல்லும் நள்ளிரவு ராகங்கள் என்று தனி சுகம் உண்டு. தேன் சிந்தது வாழும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். தனிமை என்பது சாவும் அல்ல தோழா, தன்னை அறிந்து கொள்ளும் உன்னத மேடை. உலகமே உறங்கும் இந்த நிசப்த வேளையில் உன் மனதோடு நீ மட்டும் பேசு. துணையாய் நான் இருக்கிறேன் என்று இசை வடிவில் துயரங்கள் கரைந்து போகும் இந்த இரவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

இதயத்தின் துடிப்பை இசையாக்குகிறது இந்த தருணம். இனியவளின் நினைவோடு கேட்டு மகிழுங்கள் இந்த மின்னேசையை. எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 92.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:57 3 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். தூக்கம் வராமல் தவிக்கும் விழிகளுக்கு யாரோ ஒருவருடைய ஏக்கம் தேவைப்பட்டுதான் இருக்கிறது. அவர் நினைவே அந்த நேரத்தில் தலையணையாய் மாற்றிக்கொண்டு இருக்கும். அடிநெஞ்சில் காதல் ஊற்றாய் சுரக்க

நேரம் 10:02:48. ஒரு கோப்பை தேநீருக்கு இந்த நள்ளிரவும் ஒப்பற்ற சுகம் தரும் உலகத்துக்கு விந்தையே. சூடான நினைவுகள் நெஞ்சில் எழும்ப குளிர்ந்த காற்று ஜன்னலை தீண்ட பாடல்களின் தேன்துளிகளை அள்ளி தருகிறேன். பருகி மகிழுங்கள் என் அன்பு நேயர்களே. தேன் சிதைவாளம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் எஸ்பி பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிளங்க என்றும் உங்கள் மனதோடு.

உறங்க மறுக்கும் கண்கள் சிலருக்கு, உறங்க நினைக்கும் நெஞ்சம் பலருக்கு, இரண்டும் கலந்த ஒரு மாயாஜாலம் இந்த மெல்லிசை பூங்காவின் நேரம். விழிகளுக்கு தாலாட்டை மாறும் பாட்டு, இதயத்தின் வலிகளை தீட்டும் ஒரு மருந்து. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நேரம் 10:09:59. மனோ மற்றும் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:14:48. சொல்ல நினைத்த வார்த்தைகள் கூடி சொல்லாமல் சொல்ல முடியாமல் தவிக்கும் காதல்கள் ஏராளம். மௌனங்கள் பேசும் இந்த நள்ளிரவில் மௌனத்தை உடைக்குதே மெல்லியராகும். உன் மனதில் உள்ளதை நீ சொல்லாவிட்டால் உனக்காய் இந்த பாடல் வரிகள் பேசும். மெல்லிசைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்க இதை ரெயின்போ பதவி 98.8 என்றும் உங்கள் மனதோடு.

சின்ன சின்ன வானில் விண்மீன்கள் அங்கங்கே சிதறிக் கொண்டிருக்கிறோம் வைரமுத்துக்கள் போல. அவை ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுதும். ஆயிரம் கவலைகளை மறந்து போக செய்யும் விண்மீன்களின் ஒளியில் நனையும் இரவில் விளக்க முடியாத சுகம் தரும் இந்த இசை மட்டும்தான். தேன் சிதைவானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் பாடியது. தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

கனவுகள் தொடங்கும் எல்லை இந்த இரவு, கவலைகள் முடியும் புள்ளி இந்த நொடிகள். கண்ணை மூடினால் புதியதொரு உலகம், கண்ணீரை துடைக்கும் இசையின் ராகங்கள். நம்பிக்கையோடு உறங்கச் செல்லுங்கள் நேயர்களே, நாளை நமக்கான விடியல் மாறும் என்ற எண்ணத்தில் புதிய உதயம் தொடங்கும். எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம் தேன் சிதைவனம் நிகழ்ச்சியில்.

எங்கேயோ தொலைவில் ஒரு உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது உங்களை நினைத்து கொண்டிருக்கும். தொலைபேசி அழைப்புகள் வராவிட்டாலும் தொலைதூர நினைவுகள் நெஞ்சில் ஆடிக்கொட்டுதான் இருக்கிறது. அவர்களுக்காக இந்த பாடலை அர்ப்பணியுங்கள். தொடர்ந்து கேளுங்கள் இதம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு தேன் சிந்துதேவாளன் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் எஸ் சுசிலா பாடியது பி சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

பகலில் சத்தங்கள் அடங்கிவிட்டன, இரவின் கீதங்கள் தொடங்கிவிட்டன. மரங்களின் இலைகள் அசையும் ஓசை மனிதருக்குள் தருகிறது ஒரு புதிய ஆசை. அமைதியின் உச்சத்தில் நாம் நினைத்த போது அமுதமாய் பாய்கிறது இந்த மெல்லிசை. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி எனது படைப்பாடல் கேட்கலாம் தேன் சந்தை வாழும் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேள்வி எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

இசை என்பது ஒரு கால இயந்திரம். இறந்த காலத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். பள்ளி பருவத்திற்கு சிநேகம் நினைவில் வரும். பழைய சைக்கிள் பயணம் கண்ணில் ஆடும். நினைவுகளின் வீதிகளில் உலாவரச் செய்யும். நேற்றைய நொடிகளை இன்று வாழலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம். தேன் சிதைவாடும் நிகழ்ச்சிக்காக

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:54 ஆறுநொடிகள். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். கருப்பு நிற பாய் விரித்து கவலைகள் விடை கொடுத்து இயற்கை நம்மை தாளாட்டும் நேரம் இதயங்கள் இணையும் இனிய தருணம். இந்த இரவின் கம்பளத்திற்குள் சுருண்டு இசை மடியில் கிடப்போம் இணைந்து. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த தேன்மொழி நிகழ்ச்சியில் இரவாக வரும் பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. தொடர்ந்து கேளுங்க தேஃபம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட். உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நேர்களே, நேரம் 11 மணி. நமது எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்கியிருக்கிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்பம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும், வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எல்சபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 7:30 நம்ம பொதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 11:47 மெரடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப் டு சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்கள் தோழா நேரலை நிகழ்ச்சி, 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துவர் நிவேதா ஸ்ரீ, 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல். 6:20 7 மணி வரை, 7:02 7:15 7:25 8 மணி வரை மனவிரும்பதே, 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 11:00 தேன் சிந்ததை வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும், இரவு 7:00 முதல் 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 1,615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை வரிசையின் நிகழ்ச்சிகள் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் யாவும்? 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்போர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 8:45 வரை தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி, தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகை சென்னை அஞ்சல், 9:00 அரங்கிசி சென்னை அஞ்சல், ஆலப்புழா பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்களின் வயன், சேத்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்விற்பு.

10:02 நேயர் நேரம். தலைப்பு அனுபவமே ஆசான். நெறிப்படுத்துவர் மலர்விழி. 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவல்லி பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். 2:15 என்றும் நினைவை. 2:40 பிரெஞ்சு லெசன் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு, மாணவர் ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் கே எஸ் சித்ரா அவர்களின் பாட்டு. 4:00 ஒளிச்சித்திரம் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். 5:00 இளைய பாரதம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி பெத்திசேட்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.